0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
2: உடல் மொழி பல நேரங்களில் நம் உள்ளத்தின் மொழியாகவே இருக்கும். வார்த்தைகள் பேச முடியாததை அசைவுகள் பேசும். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம் உடல் அப்படின்றத பார்த்தோம்னா அதிசயம் மிகுந்த ஒரு அமைப்பு. அதில் ஐம்புலன்களின் செயல்கள் அற்புதமானது. அதனை அறிய அறிய வியப்பு அளவில்லாமல் நீண்டு கொண்டே போகும். அதிலையும் குறிப்பா கண்கள் பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். ஐம்புலன்கள்ல கண்கள் விலைமதிப்பற்றது. பார்வை பறி போனால் எல்லாம் பறி போகும்னு சொல்லுவாங்க. என் கண்ணே, மணியே, உன்னை என் கண்ணின் மணி போல பார்ப்பேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து காப்பேன். இந்த அழகை ரசிக்க கோடி கண்கள் வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள்ல கண்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவம். கண் அப்படின்றது வெறும் பார்வைக்காக மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பலவிதமான உணர்வுகளையும் புரிதல்களையும் நமக்குள் கடத்தி எண்ணிலடங்காத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு அழகான காட்சியை பார்க்கும் போது உடனே அதை படம் எடுக்க ஆர்வம் கொண்டு கண்களால படம் எடுக்கிறோம். ஆண்டாண்டு கால நினைவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பன்மடங்கு பிக்சல் கொண்ட நமது கண்கள் மூலமா உள்வாங்கிய அந்த படம் நிரந்தரமா நம்ம மனசுக்குள்ள தங்கிடுது. எப்பவுமே மனசுக்குள்ள ரீங்காரமிடுது. ஐம்புலன்கள்ல கண்களுக்கே முதலுரிமை தெரியுமா? மற்ற புலன்கள் எல்லாம் அதை தொட்டாலோ அல்லது மிக மிக அருகில் அதற்கான உள்வாங்களை உணர்ந்தால் மட்டுமே அது முழுமையாக செயல்படும். ஆனா கண்கள் அப்படி கிடையாது. கொஞ்சம் தூரத்துல இருக்கிறத கூட நமக்குள்ள கடத்தி நமக்கு தேவையான விழிப்புணர்வையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க கூடியது. புலன்கள் எல்லாம் வெளியில் நடக்கும் பலவற்றை உள்ளே கடத்தக்கூடிய கருவிகள். அதுல எது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்றத பற்றியதை அறிவும் ஆழ்மனதும் சேர்ந்து முடிவெடுக்கும். அந்த ஆழ்மனதை அறிவை ஒழுங்குபடுத்துறது எண்ணங்கள். வெளியில் நடப்பதை உடனே உள்ளே கடத்தி நம்மை விழிப்புணர்வு அடைய வைப்பதில் முழு வேகமாக செயல்படுவது இந்த கண்கள். அதனாலதான் கண்களுக்கு இவ்வளவு போற்றுதலும் பல்வேறு கவிதைகளும். ஒரு அழகான மாலை நேரத்துல மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், சஞ்சலங்கள், பேர் சிந்தனைகள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இனிமையான பாடலை கண்ணு மூடி கேட்டு பாருங்களேன். உடம்பெல்லாம் ஒரு புல்லரிப்பு ஏற்படும். அந்த பாடலை கொஞ்சமா கண் திறந்து தேவையான காட்சியோடு பொருத்தி பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கும் போது உணர்வு நரம்பெல்லாம் ஒரு சேர துடிக்கும். இதுதான் கண்களுடைய மாயவித்தை. கண் அப்படின்றது பேசாமல் பேசக்கூடிய ஒரு வித்தை நமக்கு கற்றுத்தரும். நேருக்கு நேரா கண்களை பார்த்து பேசுறதுல இருந்தே பல தகவல்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உண்மை பேசக்கூடிய உள்ளம் கண்களை பார்த்து பேசும். உண்மை இல்லாத கண்கள் நம்மை காட்டி கொடுத்து விடும். கண்களை பார்த்து ஒரு நபர்கிட்ட பேசும் போதே அவருக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா, இயல்பான சூழல்ல இருக்காரா அல்லது நம்மள தவிர்க்க முயற்சி எடுக்கிறாரா, இதையெல்லாம் அடையாளம் காண முடியும். இந்த கண்களோட சேர்ந்து கண்ணின் மொழிகளை காட்டுவது என்ன தெரியுமா? நம்மளோட புன்னகை, நமக்குள் இருக்கக்கூடிய பாசம், பண்பு, அன்பு, காதல், பொறாமை, ஆற்றாமை, இப்படி எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துறது கண்கள் தான். கண்ணசைவில் பலவற்றை சாதிக்கும் பலம் கொண்ட பலர் இருக்காங்க. திரு திறனு முழிச்சு பல இடங்கள்ல மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. இததான் உடல் மொழின்னு கூட சொல்றோம். சிறந்த ஆளுமை மிக்க மனிதரா வாழணும் அப்படின்னா இந்த உடல் மொழி ரொம்பவே அவசியம். தகவல் பரிமாற்றத்தில் வார்த்தைகளுக்கு அடுத்தபடியாக சில நேரங்கள்ல ஈடாக கூட இந்த உடல் நடத்தைகள் முக்கியமான இடத்தை பிடிக்குது. முக வெளிப்பாடு, உடல் தோரணை, சைகைகள், கண்ணசைவு, தொடுதல், இது மூலமா உடல் இயக்கங்கள் பல தகவல்களை வெளிப்படுத்தும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இத சிறப்பா கையாளும் போது மிகப்பெரிய ஆளுமையா வளம் பெறலாம். பார்வை மொழி அப்படின்றது பண்பாட்டுக்கு ஒரு சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ணும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பை காட்டக்கூடியது. எடுத்துக்காட்டா சீன மக்களுடைய கண்கள் சிறியதாகவும், ஆப்பிரிக்க நாட்டு மக்களுடைய கண்கள் பெரியதாகவும், நம்ம நாட்டு மக்களுடைய கண்கள் பெரியதும் இல்லாம சின்னதும் இல்லாம பொதுவான ஒரு அமைப்பை பெற்றதா இருக்கும். இது மூலமா பல்வேறு படிப்பினைகளையும் பெற முடியும். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய குறைபாடுகள்லாம் முதல்ல வெளிப்படுத்துறதும் இந்த கண்கள் தான். உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், அதீத ரத்தப்போக்கு, மஞ்சள் காமாலை, கல்லீரல் குறைபாடு, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கண்களின் மூலமா தான் எச்சரிக்கை கொடுக்குது. இப்படி பல விதங்களில் உதவக்கூடிய கண்கள் மீது ஒரு கண் வைக்கிறது ரொம்பவே அவசியம். கண்ணசைவு உடல் மொழி பல குறிப்புகளை உணர்த்தக்கூடியது. இதை அறிந்து கொண்டு நடப்பது ஆளுமை மிக்க பண்பின் ஒரு அடையாளம். எனவே கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்தோடுவதில்லை, அன்பு, ஏக்கம், தவிப்பு, எதிர்நோக்கு அப்படின்னு எண்ணற்ற உணர்வுகளின் இருப்பிடமா இருக்கிறது நம்ம கண்களுடைய சிறப்பு. நாமளும் சிறப்பா வாழணும் அப்படின்னா நம் கண்களின் மொழியினை உணர்ந்து பிறர் கண்களின் மொழிகளை அறிந்து செயல்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க.

0: குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ் டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வலி அறிதல், அதிகாரம் 48, குறள் எண் 473. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி, இடைக்கண் முறிந்தார் பலர். தம்மிடம் உள்ள வலிமையை அறியாதவராய் மன எழுச்சியினாலே தூண்டப்பட்டு செயலை தொடங்கிவிட்டு இடையிலே முறிந்து போனவர்கள் உலகில் பலராவர். தன்னுடைய ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆடு மேய்ப்பவர் தன்னுடைய ஆடுகளை மலையடி வாரத்துல வச்சு மேய்ச்சிட்டு இருந்தாராம். கொஞ்ச நேரத்துல மலையோட உச்சிக்கு ஓட்டிக்கிட்டு போனாராம். அங்க போய் அவர் ஒரு இடத்துல ஆடுகளை விட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாறிட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா பெரிய பருந்து ஒண்ணு சின்ன ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போயிருச்சான். இதையெல்லாம் ஒரு கிளையில உட்காந்து காகம் ஒண்ணு கவனிச்சிட்டு இருந்ததாம். அந்த காகத்துக்கும் ஆசை, நாமளும் நமக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடக்கூடாது, இறை தேட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற எண்ணம் இந்த காகத்துக்குள்ள வந்தது. உடனே என்ன பண்ணுது, அதுவும் ஒரு ஆடை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அது மனசுக்குள்ள என்ன எண்ணம் அப்படின்னா, இந்த பருந்த போல சின்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் தூக்க கூடாது, நல்ல பெரிய ஆடை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சது. உடனே நல்ல கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு செம்மறி ஆடை குறி வச்சது. வேகமா பறந்து போய் அதோட முதுகுல உட்காந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி எடுக்குது. காகத்தால எப்படி கொழு கொழுன்னு இருக்கிற செம்மறி ஆடை தூக்க முடியும்? முயற்சி பண்ணிட்டே இருக்குது, அதால முடியல. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர். காகம் ஏதோ நம்ம செம்மறி ஆட்டை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு நினைச்சவரு அதை விரட்டுறதுக்காக எழுந்து வர்றாரு. அந்த நேரத்துலதான் காகத்துக்கு புரியுது, அதை தூக்கக்கூடிய முயற்சியில அந்த செம்மறி ஆட்டின் ரோமங்களுக்கு இடையில நம்மளுடைய கால்கள் மாட்டிக்கிருச்சு அப்படின்னு. காகத்தால தன்னை காப்பாத்திக்க முடியல, அவர் வந்து அதை காயப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டாரு. காயம் பட்ட காகம் உடனே எழுந்து பறக்கவும் முடியாமல் தேவையான உணவும் கிடைக்காமல் பல நாட்கள் அங்கும் இங்கும் கிடந்து அழிந்தே போனது. இந்த கதையும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? தன்னுடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு. ஆக நம்மளுடைய வலிமை என்ன, நம்மளால என்ன முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
6: கருவுக்குள் என்னை வை

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணும்ங்கறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. விஜயநகர அரசவையில் வெளிநாட்டு புலவர்கள் சவால் விடுறதும் அதை அஷ்டதி கஜங்களான 8 புலவர்களும் தெனாலிராமனும் எதிர்கொள்றது ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வுகளா இருக்கும். அதுல ஒரு கதையை தான் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். வித்யாசாகரர் அப்படின்ற புலவருடைய சவால். அண்டை நாட்டு அரசவையில் இருந்து வித்யாசாகரர் அப்படின்ற வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற அந்த புலவர் விஜயநகரத்துக்கு வந்தாரு. அவருக்கு இந்த உலகத்துல தாம் படிக்காத நூல்களே இல்ல அப்படின்ற எண்ணம் இருந்தது. அது சாதாரண எண்ணமா இல்ல, ஆணவ எண்ணமா இருந்தது. கிருஷ்ண தேவராயருடைய அரசவைக்கு வந்தவரு ஒரு பட்டு துணியில் சுருட்டப்பட்ட ஓலைச்சுவடி மூட்டையை அரசவையின் புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையின் நடுவே வைக்கிறாரு. வச்சுட்டு உங்க அவையில் இருக்கக்கூடிய அஷ்டதி கஜ புலவர்கள் அதாவது பெத்தண்ணா, திம்மண்ணா, சூரண்ணா உட்பட எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, ஏன் கூட வாதாட தயாரா இருக்காங்களா? என்னைய விவாதத்தில் வெல்லக்கூடிய நபர் இந்த உலகத்துல யாருமே இல்ல, வராங்களா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுறாரு. வித்யாசாகரின் பரந்த புதைமணல் போன்ற கல்வி அறிவை பார்த்து அரசவையில் இருந்த பெத்தண்ணா, திம்மண்ணா, சூரண்ணா போன்ற மூத்த புலவர்களே சற்று தயங்கினர். இவரை விவாதத்தில் வெல்வது மிகவும் கடினம். ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் விஜயநகர அரசவைக்கு அவமானம் அப்படின்னு எல்லாரும் கவலை ஆயிட்டாங்க. விவாதத்திற்கு ஒரு நாள் அவகாசம் கேட்டாங்க. புலவர்களுடைய கவலையை பார்த்த தெனாலிராமன், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு அரசவையில் நானே அவரை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. புலவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். எவ்வளவு பெரிய புலவர், அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்மளே பயப்படுறோம், தெனாலிராமன் ரொம்பவே அலட்சியமா நாளைக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போறான், என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தந்திரமா ஒரு திட்டத்தை தீட்டாரு தெனாலிராமன். மறுநாள் அரசவை கூடியது. தெனாலிராமன் வரும்போதே ஒரு பல்லாக்கில் கம்பீரமா வந்து இறங்குறாரு. தெனாலிராமனுக்கு பின்னாடி இரண்டு ஆட்கள் துணியால் சுற்றப்பட்ட ஒரு பெரிய மூட்டையை மிக கவனமா தூக்கிட்டு வந்து அரசவையின் புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய மையப்பகுதியில் வச்சுட்டாங்க. வித்யாசாகரர் தெனாலிராமனை பார்த்து, நீ என்னோடு எந்த நூலை பற்றி வாதாட போகிறாய் அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா கேக்குறாரு. தெனாலிராமன் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய மூட்டையை காட்டி, இது உலகிலேயே மிக கடினமான திலகாஷ்ட மகிஷ பந்தனம், இந்த நூலை பற்றி தான் நாம் இன்று வாதாட போகிறோம் அப்படின்னு ரொம்பவே தெளிவா சத்தமா சொல்றாரு. இந்த பேரை கேட்டதும் வித்யாசாகரருக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா புகழ்பெற்ற நூல்களையும் தேடி தேடி படிச்சவர் அவரு. ஆனா இப்படி ஒரு நூலின் பெயரை அவருடைய வாழ்நாளில் கேட்டதே இல்லை. இவ்வளவு பெரிய நூல் ஒன்றை படிக்காமல் விட்டு விட்டோமே, இந்த நூலை பற்றி வாதாடினால் நாம் தோற்பது நிச்சயம் அப்படின்னு அவருக்குள்ள பெரிய பயம். அதனால என்ன பண்றாரு, இந்த நூலை பற்றி ஆராய எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் அப்படின்னு அவரும் சத்தமாவே அரண்மனையில சொல்லிட்டு தனது தங்கும் விடுதிக்கு போயிட்டாரு. மானம் போய்விடுமோ அப்படின்ற பயத்துல இரவோடு இரவா விஜயநகர எல்லை விட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: என்னண்ணா
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம் கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வித்யாசாகரர் அப்படின்ற வெளிநாட்டு புலவர் விஜயநகர பேரரசுக்கு வர்றாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா புலவர்களையும் என்னோடு விவாதம் செய்ய வாருங்கள், என்னோடு விவாதம் செய்து இதுவரை வென்றவர் யாருமே இல்லை, நான் படிக்காத நூல்களே இல்லை அப்படின்னு ஆணவமா பேசிட்டு இருக்காரு. அவருடைய அந்த அறிவு திறமையை பார்த்து அவர்கிட்ட வாதாடி தோக்குறதுக்கு யாருக்குமே மனசு இல்ல. ரொம்பவே கவலையா இருந்த நேரத்துல நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவர் கூட வாதாடுறேன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் மறுநாள் ஒரு பெரிய பல்லாக்குல வந்து இறங்குறாரு. பெரிய மூட்டையை கட்டிட்டு அவரும் வந்து நின்னுட்டாரு. அந்த மூட்டையில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நூல், திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்றது அதோடைய பேரு. அதை பத்தி தான் வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வித்யாசாகரர் கிட்ட. வித்யாசாகரர், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் தேடி தேடி படிச்சோமே, புகழ் பெற்றதை நம்ம விட்டதே இல்லையே, இதை படிக்க தவறிட்டமே, இதை பத்தி வாதாடணும் அப்படின்னா நாம தோத்து போயிடுவோம் அப்படின்ற பயத்துல இரவோட இரவா யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு நாள் அவகாசம் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அரசவையில முன் வச்சுட்டு விஜயநகர பேரரசின் எல்லையை விட்டே ஓடி போயிட்டாரு. மறுநாள் வித்யாசாகரர் ஓடிவிட்ட செய்தி அரசவைக்கு வந்துடுச்சு. கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியால துள்ளி குதிச்சாலும் தெனாலிராமன் கிட்ட, ராமகிருஷ்ணா அது என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தனம், அப்படி ஒரு நூலை நாங்களும் கேட்டதே இல்லையே, அந்த மூட்டைய திறந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே அந்த மூட்டைய அவிழ்க்கிறாரு. அதற்குள் நூல் எதுவுமே இல்லை, வெறும் எள்ளு குச்சிகளும் எருமை மாட்டை கட்டும் கயிறும் தான் இருந்தது. சமஸ்கிருதத்தில் திலம் என்றால் எல், காஷ்டம் என்றால் குச்சி, திலகாஷ்டம் என்பதற்கு எள்ளு குச்சி என்பது பொருள், மகிஷம் என்றால் எருமை, பந்தனம் என்றால் கட்டுவது. மகிஷ பந்தனம் அப்படின்னா எருமை மாட்டை கட்டக்கூடிய கயிறு. அரசே, எள்ளு குச்சிகளை எருமை கயிற்றால் கட்டி வைத்திருந்தேன், அதற்கு தான் சமஸ்கிருதத்தில் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்னு பேர் வச்சேன், இதுதான் நான் வாதாட வந்த நூல். இது தெரியாம இதோட பேரை கேட்டதும் வெளிநாட்டு புலவர் பயந்து ஓடுவார்னு நானும் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். பெயரை கேட்டு பயந்து ஓடிய வெளிநாட்டு புலவரின் அறியாமையை எண்ணி கிருஷ்ணதேவராயர், பெத்தண்ணா, திம்மண்ணா உள்ளிட்ட அஷ்டதிக்கச்ச புலவர்களும் தெனாலிராமனின் புத்தி கூர்மையை பாராட்டி மகிழ்ந்தனர். இந்த கதையை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது கண்ணை மூடிக்கிறது ஆபத்தை அதிகப்படுத்துமே தவிர அதை தீர்க்காது. பயம் வரும்போது பின்வாங்காமல் இதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தைரியமா நிக்கணும். பிரச்சனைகளை மறுக்காமல் அது வந்து விட்டது என்பதை உணர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கணும். அப்போதான் அந்த பிரச்சனைக்கான சரியான தந்திரமும் தீர்வும் நம் மூளைக்குள்ளே உதயமாகும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொண்டால் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு நாள் மறைந்தே போகும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு September 3, 2026 காலை நேரம் 7:06. ஒரு வியாழக்கிழமை. இந்த வாரம் கொஞ்சம் நல்ல வேகமான வாரமாக தான் வந்து போயிட்டுருக்கு. எல்லா வாரமே அப்படி தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. 24 மணி நேரங்கிறது வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரங்கள மாதிரி தான் வந்து இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியல. போகிறது மட்டும் தெரியுது, ஆனால் எப்படி போகுது, எங்கே போகுது, நம்ம ஏன் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. கிடைக்கிற நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 37 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீச கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிக்கிட்டால் மழைக்கான வாய்ப்பு கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். இந்த வானிலை தகவலோட இப்போ அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு திரைப்பட பாடல் கிழக்கு சீமையில படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா நீ, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கிறேன். என் வயசு வந்து இப்போ பார்த்தா 54. இது வந்து அப்போ நான் திருமணம் ஆன பின்னாடி போர்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு சில பேர் வள்ளத்தை எடுத்து தொழில் பண்ணுவோமே, நம்ம கை தொழிலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலாக்கும்போது ஒரு போட்டு, ஒரு 4 போட்டு கோட்டைப்பட்டிருந்து வந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் நண்டு வலையில் பாடலை, சரி காத்தடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4 போட்டு அன்னைக்கு பார்த்து எங்கள் சித்தப்பா மக இறந்துருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி. அடுத்த நாள் வந்து தலைமுழுக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த போட்டுக்கெல்லாம் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை அனுப்பினா, தம்பியை நீ போய் ஏற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி போனேன். அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ ஆள் வரலப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகிறேன். அதிகமான காற்று தண்ணியை வந்து நம்ம போட்டு எல்லாம் வத்து ஓடிடுச்சு. வத்து ஒன்று 4 போட்டுக்கு ஐஸு டீசல் எல்லாம் ஏற்றிட்டு எல்லா ஆளுக்கெல்லாம் மேலே ஏறிட்டாங்க. இந்த அட்டி மட்டும், அந்த பின்பகுதி மட்டும் கொஞ்சம் மண்ணில் பொறுத்து போயிருந்துச்சு. சரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு லேசாக தட்டி தள்ளி விட்டோம்னா போட்டு மூவிங் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தள்ளி விட்டேன். அப்படி தள்ளி விடும்போது வல்லம் மூவிங் ஆகாமல் அந்த இடத்துலையே என்ன செஞ்சிருச்சு, அப்படியே லைட் அப்படி சுத்த ஆரம்பிச்சு, வல்லம் மூவிங் ஆகலை. அப்புறம் கைலி மடித்து கட்டியிருந்தேன். அப்போ அந்த சுழிக்கு மடித்து கட்டியிருந்த கைலி என்ன செஞ்சிச்சு, டக்குன்னு இலையில இழுத்துருச்சு. இழுத்த அந்த இடம் இலை சுழன்று அடிச்சதில் அந்த இடம் நல்ல பள்ளமாக போயிடுச்சு. அப்போ அந்த கைலியை பிடிச்சி இழுக்கவும் கால் கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளே போக கரெக்டாக பெட்டக்ஸை ஒட்டியே கால் வந்து குதந்துருச்சு. வெட்டினோடனே ரத்தத்தை மட்டும்தான் பார்த்தேனே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கடல் பூரா ரத்தமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட இருந்தவங்களாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி உடனே மருத்துவமனையை கொண்டு போய் ராம்நாடு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ரத்தம் வந்து ஏற்றும்போது எல்லா ரத்தத்தையும் அவங்களால உள்ளே ஏற்ற முடியல, எல்லாம் வெளியவே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அங்கேருந்து திரும்ப எல்லாருடைய முயற்சினாலையும் மதுரை மீனாட்சி மிஷினை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க உடனே கால் செத்து போச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னொடனே அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு காலை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் மீனாட்சி மிஷினில் இருந்தேன். கிட்டத்தட்ட அப்போமே ஒரு 6 லட்சம் 8 லட்சம் செலவு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எல்லாரோடையும் கொஞ்சம் எந்த ஒரு அம்பு அம்பும் செய்யாதனால ஃபாதர்ஸ் எல்லோரும் மக்கள் ஊர் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு உயிர் பழச்சி இன்னைக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அழிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய மீனவர்களுக்காக நிறைய திட்டங்களை, நிறைய அறிவிப்புகளை நேற்று சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றிருக்காங்க. நிறைய அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. நம்மளுக்கான நிறைய நிவாரணங்கள் கொடுக்கறதும் சரி, புதிய தொழில்முறைகளை வந்து உருவாக்குறதுக்கணும் சரி, இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட தமிழக அரசு மூலமாக. அது ரொம்ப குறிப்பிட்டு என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகுதுன்னா, மார்ச் 2025

26 ஜனவரி அந்த டைமில் அந்த 10 மாதங்களில் வந்து பிடிக்கப்பட்ட நம்ம ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தை சேர்ந்த பிடிபட்டிருக்கக்கூடிய 22 விசைப்படகுகளுக்கும் 5 நாட்டுப்படகுகளுக்கும் வந்து இப்போ உரிமை தொகையாக ஒரு நிவாரணத் தொகையாக விசைப்படகுக்கு 1,00,000 ரூபாயும் நாட்டுப்படகத்துக்கு வந்து 2,00,000 ரூபாயும் வந்து நிவாரணத் தொகையாக வந்து வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிடிபட்டிருக்கக்கூடிய மீனவர்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து நடத்துறதுக்கு தினசரி ஒவ்வொரு நாளும் 600 ரூபாய் வீதம் அப்படி வந்து உயர்த்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதம் 18,000 ரூபாய் வந்திருக்கும். மாதம் 18,000 ரூபாய் அவங்க கையில் வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இன்னும் காலத்தில் இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே 350 ரூபாய் ஒரு தினசரி ஒரு நிவாரணத் தொகையாக வந்து இருந்தது, இப்போ 600 ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மீன் வளத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய உறைவிடங்கள் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம மீன் வளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வர்றதுக்காக சென்னையில் கடல்சார் மீன்வள மேம்பாடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இனி எக்கச்சக்கமான திட்டத்தை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அதாவது நன்னீர் இருக்கக்கூடிய இடத்துல நன்னீர் மீனவர்கள் இருப்பாங்க இல்லையா, நன்னீரில் மீன் பிடிக்கிறவங்க இல்லை மீன்களை வந்து வளர்க்குறவங்க மீன் பண்ணி வச்சுருக்கிறவங்க இப்படி ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம அரசின் சார்பாக நேற்று நம்ம மீனவர்களுக்குனே ஒரு 10-12 திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா திட்டங்களும் சரிவர பயன்படுத்தி அது நம்ம மக்களுக்கு வந்து பயனடைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஊருக்குமே இப்போ வந்து பொருந்தும். இப்போ அடுத்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4

நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துருக்கிறாங்க நம்மளுடைய ராமநாதபுரம் கலெக்டர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள். என்னென்னா, நம்மளுடைய புதிய குற்றவியல் சட்டத்துப்படி 163 BNSS அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நம்மளோட ராமநாதபுரத்தில் வந்து கொஞ்சம் பெரும் தலைவர்களோட நினைவு நாட்கள் வந்து வரப்போகுது. அதை வந்து முன்னிட்டு கரெக்டாக 9 செப்டம்பர் வந்து தொடங்கி 31 அக்டோபர் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான தடை அப்படின்னா, நிறைய மக்கள் அந்த நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்த வந்து வருவாங்க, மரியாதை செலுத்த வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து வெளியூர்லேருந்து வர மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு மரியாதை செலுத்த வந்து போவாங்க. அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமான பொது இடங்களில் மக்கள் வந்து கூடக்கூடாது, 5 பேருக்கு மேலே வந்து ஒரு இடத்துல கூடுறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள்ளே வெளியூர்லேருந்து வாகனங்களில் வந்து மரியாதை செலுத்துறதுக்கான அனுமதிகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் அப்படின்னு எதுவுமே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக 9 செப்டம்பர்லேருந்து 31 அக்டோபர் வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள பெரிய போராட்டங்களோ ஏதாவது ஒரு ஊர்வலங்களோ அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. 5 பேருக்கு மேலே வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னாவே அது காவல்துறையை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா, உங்களை அடிக்கடி வந்து காவல் அதிகாரிகள் வந்து சோதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காரில் வந்து போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி நிப்பாட்டி வந்து சோதிப்பாங்க, என்ன வச்சுருக்கீங்க, என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக கோஆப்ரேட் வந்து பண்ணிக்கோங்க. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான மக்கள் வந்து சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறதையும் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம ஊருக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றது, ஒரு சில இடங்களில் தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது காவிரி கூட்டு குடிநீர் அந்த தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில இடங்களில் எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. நிறைய தண்ணி டேங்கில் வந்து நிறைஞ்சது வரல, வளைஞ்சு ஓடிட்டுருக்கு. அமத்தாறு இல்லை, அது வந்து எந்த ஏரியாவுக்கும் போகுதா, யாராச்சும் அதை பிடிக்கிறாங்களா குடிக்கிறாங்களா அப்படின்னே தெரியல. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்களை கூட தண்ணி வந்து வளைஞ்சு ஓடிட்டுருக்கு. ஆனால் எங்கெங்கே தேவையோ அங்கே ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் பார்க்குறீங்க, ஆச்சும் ஒரு தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா முடிஞ்சால் அதை அடைச்சி வச்சுட்டாச்சும் வாங்க. நிறைய தண்ணி பிரச்சனை நம்ம ஊரில் இருக்குது. நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கு குறிப்பிட்ட இடங்களில் அந்த தண்ணி பிரச்சனைங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கணும். நம்ம ஏரியாக்குள்ள வந்து தண்ணி இருக்கா, சரி நம்ம தான் வீட்லேயும் கிணறு வச்சுருக்கோம், வெளியேவும் தண்ணி இருக்குது, வண்டியும் வருது, அப்புறம் என்ன ஓடிட்டு போட்டு அது வாடலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரோட்டுக்கு தண்ணி தெளிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணியே வந்து அடைங்க. நிறைய ஏரியாவில் தண்ணி இல்லாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க நம்ம ஊருக்குள்ளே. இப்போ அடுத்த இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 14,414 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,647 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 111,600 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது என்ன நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய தபால் நிலையத்தில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் நிலையம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து தெரியும் அங்கே என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து இருக்கும், பெரிய அளவுக்கு வேலையே இருக்காது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நானே நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் போஸ்ட் ஆஃபீஸில் யாருமே நம்ம லெட்டரே போகிறதில்ல, என்ன வேலை அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தபால் நிலையத்துக்குள்ளே வந்து போனீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அங்கே என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பரபரப்பாக வந்திருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம நீங்கள் போயிட்டு ஒரு வேலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா போயிடலாம், போயிட்டு பேங்க்கில் இருக்க அளவுக்கு கூட்டம் இருக்காது, ஆனால் வேலைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கும். நம்ம ஆதார பத்தின வேலையாக இருக்கட்டும் சரி, இல்லை கடிதங்களை வந்து அனுப்புகிறா இருக்கட்டும் சரி, ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடிதங்கள் போய்கிட்டே இருக்குது. கம்பெனிஸ் நிறைய வந்து கடிதம் வந்து எழுதுறாங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் சரி, நம்ம லோனு வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு கடிதங்கள் வழியாக தான் வருது, அதோடய லெட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதார் வாங்குகிறோம், நம்ம பைக்குக்கான லைசன்ஸ் வாங்குகிறோம், எல்லாமே வந்து ஆதார் மூலமாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வீடுகளுக்கு வந்துட்டுருக்கு. இந்த போஸ்ட்மேனுங்களுக்கு எப்போவுமே வேலை இருந்துகிட்ருக்கு, ஊர் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தபால் பணியாளர் அப்படின்ற ஒரு பிரிவில் வந்து போஸ்ட் மாஸ்டர் உதவி போஸ்ட் மாஸ்டர் பணிகள் வந்து இருக்குது. நிறைய ஊர்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2100 இடங்கள் கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது முடிச்சிருந்தாவே போதும், சான்றிதழ் சரி பார்ப்பு மூலமாக இந்த வேலையில் வந்து எடுத்துக்கிறாங்களாம். நீங்கள் யாராவது நல்ல ஒரு படிச்சுட்டு இந்த நிப்பாட்டிட்டேன் 12th படிச்சிருக்கேன், டிகிரி வந்து படிச்சிருக்கேன், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு கூட indiapost.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் அது பற்றின தகவல் இருக்குது. indiapost.gov.in விண்ணப்பிக்க இந்த மாதம் 21வது வரைக்கும் டைம் வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தேர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவை உள்ளிட்ட சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவர் இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திர பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல் அணி கிழக்கு மண்டல் அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான கூதுகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் இசக்கி அம்மாள். எனக்கு வயசு 61. நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வியாபாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் பிறந்தான். பையனை வச்சுக்கிட்டு சித்தாள் வேலைக்கு போக முடியலை. அதனால நான் சரி சிம்பிளாக ஒரு எங்கள் வீட்டுக்காரரோட சேர்ந்து கருவாடு வாங்கி விற்கலாம் அப்படின்னு மீன் எடுத்தோம். மீன் எடுத்து கருவாடு போட்டு விற்க எனக்கு முடியலை. இந்த பையன் பிறந்து 7 வரை இருந்தாப்புல. 7 வரை இருந்துட்டு கேன்சர் தொண்டையில் இறந்துட்டார். சாப்பாட்டுக்கு கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த பையனெல்லாம் வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பையனுக்கு பால் வாங்கிறது கூட காசு இருக்காது. இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க, நம்மள்கிட்ட தப்பாக பேசாதவங்க இவங்களாக பார்த்து, அண்ணே ஒரு 10 தாங்கண்ணே, ஒரு 10 தாங்கண்ணே என் பையனுக்கு பால் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து வளர்த்தேன் அவனை. அதுக்கு பிறகு தான் இப்படி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீ கடையில் வேலைக்கு கூப்பிட்டாங்க, இந்த கிளாஸ் கழுவுறதுக்கு. அப்போ சரின்னு சொல்லி போனேன். அங்கேயே ஊஞ்சல் போட்டிருப்பேன், தொட்டி ஊஞ்சல் போட்டு இவன் அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு அப்படி வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு பையன் சொன்னான், வெற்றி வெற்றின்னு ஒரு பையன் சொன்னான், நீ இதை போட்டு அலைகிறதுக்கு மண்டபத்தில் போய் கூனி வாங்கி கொண்டு வில்லு, உனக்கு நல்லா வியாபாரம் ஓடும் அப்படின்னு சொன்னான். அப்போ நானும் சரின்னு சொல்லி மண்டபத்துக்கு போனேன். அதை கொண்டு வந்து நான் விற்றேன். விற்றா அன்றைக்கு சமயத்தில் ஒரு 200-300 இருந்து. அப்போனா இப்போ ஒரு 15 முன்னாடி, அப்போவே ஒரு 300-400 இருந்துச்சு. அப்போவே நான் நினச்சேன், சரி அப்போ இது நல்ல வியாபாரம் தான், அந்த பையனுக்கு கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூனியை வாங்கி ஒரு நாள் விற்றேன், 2 விற்றேன். திருப்பி இந்த பக்கமும் தெற்க கடற்கரைக்கும் வடக்கு கடற்கரைக்கும் போக ஆரம்பித்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த கூனி வியாபாரம் கை கொடுத்துச்சு. கை கொடுத்தா என் பையனும் சின்ன பையனா, அவனையும் வச்சுக்கிட்டு அவனை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவேன், இல்லை கையில் கொண்டுட்டு போவேன். அப்படியே கொண்டு போய் இந்த கூனி வியாபாரம் ஆரம்பித்தேன். இப்போ முத விட இருந்ததுக்கு இப்போ நல்லா பரவாயில்லை. பரவாயில்லைன்னு சொன்னாலும் ஆனால் இப்போதைக்கு 1 கொஞ்சம் வியாபாரங்கள் இல்லை. என்ன ரேட்டு கூட கடற்கரை ரேட்டு கூடங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு விற்க முடியலை. சும்மா சிம்பிளாக ஒரு 200-200 தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது நம்ம இங்கே பழகினதுனால நம்மளுக்கு அது 61 ஆயிருச்சு. இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி அதான், இப்படிதான் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்போ நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து அப்பப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நிறைய பயிற்சி வகுப்புகள் வந்து நடந்துட்டுருக்கு, வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து அப்பப்போ வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்க்கும் பொழுது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக அந்த தொழிற்கடன் உதவுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. தொழிற்கடன் இளைஞர்கள் வந்து பெறுறதுக்காக மானியத்தில் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இதுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு கனவு வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்துக்கு நேரடியாக நீங்கள் வந்து போகலாம். அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து நீங்கள் தொழில்கடன் வந்து வாங்கலாம். அதில் 25% மானியமும் வந்து இருக்குது. 25%னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு 3.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து மானியமாக வந்து நீங்கள் கழிச்சிட்டு மிச்ச காசு தான் நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரி வந்திருக்கும். இப்படி ஒரு வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அரசு. இதற்கு 18 வயதுலேருந்து 45 வயது இருக்கக்கூடிய யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக அதுக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இருக்கீங்க உங்களோட ஆண்டு வருமானம் ஒரு 8 லட்சத்துக்கு கீழே வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு உங்களோட தொழிலை தொடங்க ஒரு பெரிய உதவியாக இது வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்மளுடைய பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா, இந்த பாம்பன் பாலத்தில் அடிக்கடி அங்கங்கே வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ பைப்புகள் வந்து உடஞ்சி அந்த போகிற அந்த குழாய்களில் வந்து உடஞ்சி தண்ணீர் வந்து வீணாகவும் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நீங்கள் எப்போ அந்த பக்கம் போகும்போது அடிக்கடி அங்கங்கே தண்ணிகள் வந்து வெளியேறத வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார்ட்டையும் தெரிவிங்க, தெரிவிச்சுட்டு அவங்க எதாவது சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னா தோண்டி பேத்துட்டு ஆனால் சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதிகாரிகள்ட்ட சொன்னால் அதிகாரிகள் அவங்களால முடிஞ்ச நடவடிக்கைகளை இருந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாம்பன் பாலத்தில் அதிகமான சீமை கருவேல மரங்கள் வந்து வளர்ந்துருக்கு. அதை யாராச்சும் பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. பேசாமல் வந்து இறங்கி நம்ம பாட்டில் வெட்டி எல்லாத்தையும் சரி பண்ணுவோமான்னு பார்த்தா அது நிறைய இருக்குது. ஓராளால் வெட்டவே முடியாது, அவ்வளோ மரங்கள் வந்து வளர்ந்துருச்சு. அப்படியே கண்டுக்கிறா மட்டும் சின்னதாக இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இப்போ காடாகிட்டுருக்கு. அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் சீமை கருவேல மரங்களோட வேர்கள் எவ்வளோ வந்து ஆபத்தானது, எவ்வளோ தூரங்களை வந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம பாம்பன் பாலத்துக்கு அது பெரிய ஒரு சிக்கலாக வந்து போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த சீமை கருவேலங்களை அகற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். பார்ப்போம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அகற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் டேமேஜ்னால் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நேரம் நீந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சிஓ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏ செல்வி, கமலா வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா?
1: என்னாச்சுக்கா? எனக்கு தெரியாதே.
0: என் பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காசு கட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நல்ல போயிருவான்னு சொன்னால.
2: ஆமா,
0: அது ஏதோ நெட்ல வந்த விளம்பரத்தை பார்த்து பதிஞ்சாங்களாம். அவங்களும் விசாக்கு காசு அனுப்பு, டிக்கெட்டுக்கு காசு அனுப்புன்னு சொல்லவும் வெளிநாடு போகணும்னு ஆசையில இவங்களும் கட்டிட்டாங்களாம். இப்போ போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களாம்.
1: அக்கா, அப்ப கட்டின பணம் எல்லாம்
0: போச்சு.
1: ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்பட்டத அடையறதுக்கு சரியான வழிய தேர்ந்தெடுக்கணும்ல.
0: அத சொல்லு.
3: சமூக வலைதளத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு என்று வரும் விளம்பரத்தை நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டால் விசா பெற்றுத் தருவதாக கூறி பணம் செலுத்த சொல்லி பின் வேலை பெற்றுத் தராமல் ஏமாற்றி வருகின்றனர். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின் போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள ராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர் மின்நிலைய பகுதிகளில் மீட்புப் பணியில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவை உள்ளிட்ட சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சர், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி ஹியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி விபரம் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: பாட்டி, ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அன்பான மக்களுக்கு அழகான காலை வணக்கங்கள். வாழ்க்கை நம்மளை அடித்து துவைக்கும் போது நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளை அடித்து துவைக்க துவைக்க நம்மளுக்கு மெருகேற்றுது நம்மளை அப்படின் தான் நம்ம நினச்சிக்கிறணும். நம்ம எவ்வளவு தான் பின்னாடி போனால் போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் வாழ்க்கை நம்மளை மெருகேற்றி நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். அதாவது தீயில் வந்து தங்கத்தை உருக்குனாலும் தங்கம் தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. மதுரையிலேருந்து கோகிலா அவங்க மய சுதன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சுதன் அவங்களுக்கு கோகிலா அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சுதனுக்கு சொல்லிட்டு இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற படத்தில் ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: தங்கமான நேரத்தில் விரும்பியவர்களுக்கு விரும்பிய பாடல்களை அள்ளி வழங்கும் கடல் ஓசை அப்பம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனுக்கும் அன்பு சகோதரர் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கும் கடல் ஓசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு வாழ்த்துக்கள் கூறுவது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர். இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு குரு படத்திலிருந்து ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அனுவர் அண்ணன் பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு குரு படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என் பேர் கோல்டா. வயசு 48. என்ன சொல்ல, எங்கள் ஊர் வைப்பார். கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்கே. ஒரு 10 வயசு, ஒரு 9-10 வயசு இல்லையெல்லாம் லீவு நாள்களில் எங்கள் தாத்தா வந்து மீன் கழிக்க போயிருப்பாங்க. கழிக்க போகும்போது எங்கள் அப்பா தூச்சட்டியில் கஞ்சி கொடுத்து, காப்பியும் கொடுப்பாங்க கஞ்சியும் கொடுப்பாங்க, ரெண்டும் கொண்டு கொடுத்துட்டு தாத்தா சாப்பிட வச்சுட்டு, என்னால் முடிஞ்சது கீழே சாதாரண மீனெல்லாம் எடுத்து கூடையில் போட சொல்லுவாங்க தாத்தா, அதெல்லாம் போடுவேன். அப்புறம் திரும்பி வரும்போது அந்த தூக்குச்சட்டி வாங்கிக்கிட்டு அதில் மீனை போட்டு கொடுத்துருவாங்க. கஞ்சி கொண்டுட்டு போன தூக்குச்சட்டிலையும் மீனையும் போட்டு கொடுப்பாங்க. அது அந்த வேலை அந்த முடிஞ்ச உடனேயே ஃப்ரெண்ட்ஸுகளோட திருப்பி கிளம்பிடுவோம். எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும். கம்மாயில் போய் துணி துவைப்போம். அப்புறம் நல்ல தண்ணிக்காண்டி பரவாயில்ல தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். தலையில் ஒரு கூட இடுப்பில் ஒரு கூடம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் இருந்து கல்லூரணின்னு ஒரு ஊர் இருக்கும், 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து தான் அந்த நல்ல தண்ணிக்காண்டி அவ்வளோ தூரம் சின்ன வயசில் போவோம். தலையில் ஒரு கூடம் இடுப்பில் ஒரு கூடம் கொண்டுட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து, அது வந்து ஊற்று தண்ணி அள்ளும்போது கலங்கலாகவே இருக்கும். மறுநாள் ஆனப்புறாதான் கீழே மண்டியும் மேலே தெளிஞ்ச தண்ணியும் வரும். அதுக்கப்புறந்தான் அதை ஃபில்டர் பண்ணி மறுநாளில் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். குடத்தை தூக்கிட்டு நடந்து போகும்போது நிறையா பேர் போவோம். மொத்தமாக ஒரு 10-20 பேர் மொத்தமாக தான் போவோம். அந்த இடம் வழுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆள் கீழே நிற்பாங்க, ஒரு ஆள் மேலே நிற்பாங்க. எல்லாருக்குமே ஷேரிங் பண்ணி தான் தண்ணியெல்லாம். ஒரு ஆளாக பண்ண முடியாது அந்த வேலை. ஒரு ஆள் தண்ணியை அள்ளி தர்றதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்பாங்க, ஒரு ஸ்டெப்புக்கு கீழே நிற்பாங்க. அப்புறம் அவங்க அள்ளி மேலே உள்ள ஆள்கிட்ட கொடுப்பாங்க. மேலே உள்ள ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க குடத்துக்கு நிரப்புவாங்க. அப்படியே போய் போயிருக்கிற எல்லாருமே அப்படியே மாறி மாறி எல்லா வேலையுமே பார்த்துட்டு திரும்பி வரும்போது மொத்தமாகவே தலையில் தூக்கி வச்சுட்டு வருவோம். ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ வண்டி தண்ணி ஊருக்குள்ளே வண்டி தண்ணி வருது. குடம் 10 ரூபா போட்டு வண்டி தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வீடுகளில் வாசல்லையே பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல் வண்டி தண்ணியுமே அதில் எடுத்துக்கிடுவாங்க. நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக பாம்பன்லாம் வச்சுருக்காரு. பாம்பன்ல தண்ணி கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துருக்கேன். வீட்டுக்குள்ளேயே தண்ணி நல்ல தண்ணியுமே ஃபில்டர் எல்லாம் வீட்டில் ஃபில்டர் வச்சுருக்கோம். இப்போ நான் தண்ணி கூட தூக்கியே பல நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. பாம்பனுக்கு வந்து நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: 9:27 இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க எஸ்பி சார் அவங்க குரலையும் ஜானகி அம்மா வாய்ஸில், வைரமுத்து அவங்க இசை வரியில், இளையராஜா அவங்க இசையில் வந்த பாடல்கள்னாவே கேட்கவே வேண்டாம். அவ்வளவு ஒரு அழகான பாடல்கள் நிறையா இருக்குது. அதில் ரெண்டு பாடலை தான் நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் கேட்டு வந்தோம். அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து ஜெய் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க மருமக திவ்ய தரிசினி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. திவ்ய தரிசினி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் 16வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு மலப்பார் போலீஸ் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலேருந்து ராபர்ட் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசை பண்பலை 90.4 ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நிசோக் அவங்களுக்கு வந்து 26வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை ரிஷப் அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பம்பாய் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தீராத வயிற்று வலி அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போக முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப வயிற்று வலி அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் எடுத்து நம்ம அரைச்சி டக்குன்னு வாயில் போட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை குடித்தோம்னா அது வந்து சிறப்பாக ஓரளவு கேட்கும். ஏன்னா இது வந்து நான் செஞ்சு பார்த்தேன்னே அதே நேரத்தில் இந்த தலை குளிக்கிற பெண்கள், அதாவது இந்த மாதவிடா பிரச்சனை நேரத்தில் ரொம்ப வயிற்று வலி வந்தால் இது வந்து ஒரு நல்ல மருந்து. பயன்படுத்தி பாருங்கள் மக்களே. பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: இரண்டு பாடல்களும் கேட்டு வந்திய நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க இன்னைக்கு பாடல்கள் ரொம்ப அருமையா கேட்டிருந்தாங்க மக்கள்கள். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காலை பொழுது எல்லாருக்கும் நல்ல அமைந்திட ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியை தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் அண்ணன் தங்கமானன் அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். எனக்கு வந்து சுருக்கம் படுத்துறது வந்து பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தால் அந்த பாட்டை விரும்பிடுவோம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அது மாதிரி திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், வீடு புது வீடு அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபீக் ரஹ்மான்.
3: சித்தார்கோட்டையிலிருந்து தௌபிக் ரகுமானனா தான் திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, கடலோசையில் வேலை பார்க்குற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்து அவங்க அண்ணன் ஒரு கிளியவும் வச்சு ஒரு கிளியும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. ரொம்ப நன்றி அண்ணா, எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க சொர்க்கம் படத்துல இருந்து. அடுத்து வந்து ஜெமி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, கௌரவம் படத்துல இருந்து யமுனா நதி எங்கே, ராதை முகம் எங்கே, கண்ணன் போவதெங்கே அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி அமளி அவங்க வந்திருக்காங்க ஒரு அழகான தலைப்புல. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடல்களை அள்ளுங்க. மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 வர

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான், உங்க அமளி ஜெனிஃபர். நேற்று சில பல காரணங்கள்னால உங்கள்கிட்ட வந்து பேச முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம கையில் வச்சிருக்கிற ஸ்மார்ட் போனை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா, இன்ஸ்டா ரீல்ஸு, இல்லை ஃபேஸ்புக்கில் யாராவது போட்ட மீம்ஸோ என்னவோ. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? காலையில் வேக வேகமாக கண்ணை முழிக்கிறதுல ஆரம்பித்து நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கை, கண்ணை திறந்ததும் முதல்ல நம்ம கை ஃபோன் மேலே தான் விழுது. காஃபி டீ குடிக்கிறோமோ இல்லையோ, ஃபோனை ஃபோனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்குறதுல முதல் வேலையாக போச்சு. டீ கடை பெஞ்சிலிருந்து ஏன் தூங்க போகிற வரைக்கும் இந்த 5 இன்ச் ஸ்க்ரீன் தான் நம்ம உலகமே. டீ கடையில் காசு கொடுக்க கூட கூகுள் பே ஃபோன்பேன்னு ஸ்கேன் பண்ணுற காலத்தில் வந்து நிற்கிறோம். கையேந்தி பவனுக்கே QR கோடு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாமே ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே ஸ்பீடு. ஆனால் இந்த சௌகரியம் எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அதான் ஆபத்து. நம்ம ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது நம்மளையே குறி வச்சு ஒரு கூட்டமே வளவிரித்து காத்துட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வராமலேயே நம்ம பாக்கெட்டை காலி பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. அவங்க தான் ஆன்லைன் கொள்ளையர்கள். இவங்க கைவரிசை எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க. சார், நான் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்கள் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆக போது, உடனே ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் பயந்து போய் ஐயையோ நம்ம பணத்துக்கு என்னமோ ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நடையங்கிட்டு அவங்க கேட்குற ஓடிபி நம்பரையும் கொடுத்துருவோம். கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த காசும் மொத்தமா போயிடும். இல்லைன்னா வேற மாதிரி கூட தூண்டில் போடுவாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு 1.5 கோடி பணம் வந்திருக்கு, லாட்டரியில விழுந்திருக்கு, உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்ததுமே நம்ம மனசுல ஒரு இன்ப அதிர்ச்சி, அடடா இனிமே நாமளும் கோடீஸ்வரன் தான் நினைச்சிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி மாட்டிக்குவோம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது, சமீப காலமாக இவ்வளோ காசு போடுங்க பல மடங்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் மோசடிகள் மக்களிடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான மோசடிகளில் சிக்கிக்காம கவனமாக இருக்கிறது எப்படி? நீங்கள் இந்த மாதிரி வேற என்னென்ன மோசடிகளை கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் ஆனந்தனை களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேர் ஆனந்த், நான் பாமன்ல இருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம மக்களிடையே ஒரு ஆன்லைன் மோசடிகள் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. என்னதான் மோசடி பண்ணுவாங்க, மோசடி யாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு சில பேர்ட்ட வந்து ஏமாந்து நிறைய பேர் மக்கள் வந்து பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது?
4: அதாவது மக்களுடைய வந்து ஆசை எதிராக சார், அது வந்து ஒரு 8,000 ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு 20,000 ரூபா கிடைக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் 1,00,000 ரூபா இப்போ போட்டால் 50,00,000 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன, இப்போ அவங்க வந்து பெரிய பெரிய கனவுகள் கண்டு வச்சிருப்பாங்க. இப்படி போட்டவொடனே உடனே நமக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு உடனே அவங்க நினைச்சு போட்டுடுறாங்க. அதை போட்டுட்டு அதோட விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா மதுரையில பாத்துருப்பீங்க, எவ்வளவு பேரு பணத்தை போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நிறைய பேர் ஆடு செயின் ஈனெல்லாம் எல்லாம் வீடு வித்தெல்லாம் போட்டுருக்குறதா சொன்னாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தண்ணி வருது. அவங்களுடைய ஏழாமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பணம் ஒரு அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு அவங்க வாட்டில கிளம்பிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறீங்களா, பேங்க்ல போட்டு வைங்க, அதை விட்டுட்டு பணத்தை தரோம் உடனே போட்டோ இப்படி கிடைக்குதுன்னு நீங்க அதை பார்த்து ஏமாந்துறாங்க. தயவு செய்து இப்ப மதுரையில நடந்தது பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. அது இனிமே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும், மக்கள் உஷாரா இருக்கணும். அதே நேரத்துல மக்கள் வந்து விழிப்புணர்வோட எது யார் வந்து கேட்டாலும் அதை வந்து சரியா கேள்வி கேட்டு எல்லாம் பண்ணி ப்ராப்பரா அதை
3: எவிடன்ஸோட பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி வேற ஏதாவது மோசடிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சீட்டு இதெல்லாம் பண்றாங்கல்ல, ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் என் நண்பனே பாதிக்கப்பட்டிருக்காப்ல, நிறைய இது நடந்திருக்கு. இப்போ அவன் வீடு வாசல்லாம் விற்று எல்லாமே இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலை என் நண்பருக்கே நடந்திருக்கும் போது என் மக்கள் இப்போ வந்து சேஃப்டியாக இருக்கணுன்றதாக சொல்கிறேன். மதுரை விஷயம் இப்போ என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால நான் சொல்கிறேன், இனிமையாவது கொஞ்சம் சேஃபாக எதுவாக இருந்தாலும் பார்த்து சிந்தித்து செயல்படுங்கன்றது என்னுடைய கருத்து.
5: ரொம்ப தெளிவாகவே உங்களோட கருத்துல வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும் நம்புவோம். உங்களுக்கு என்ன பாடலன்னு சொல்லுங்க.
3: எனக்கு ஒவ்வொரு பூக்கிலும் பாட்டு தான் எனக்கு வேணும். ரொம்ப நன்றி.
5: நன்றி.
2: உண்மைக்குமே இங்க இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்துல, அவசர உலகத்துல நம்ம சீக்கிரமா பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட்லாம் இருக்கு. அதுல நம்மளை குறை சொல்ல முடியாது. நம்ம நோன்ற நம்ம எப்பயுமே கையில வச்சிருக்கோமே அந்த மொபைல் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம் எப்படி சீக்கிரமா சம்பாதிக்கலாம் இந்த மாதிரியே மைண்ட் ஏதாவது ஒரு ஆப்ல இதை இது பண்ணுங்க. ஏன் ரம்மி கூட இருக்கு, ரம்மி இந்த சீட்டு விளையாடு, இதுல எல்லாம் ரொம்ப காசு இழந்தவங்களை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வீடு நிலப்பழம் எல்லாத்தையுமே வித்துட்டு சோத்துக்கு கூட கஷ்டப்படுற நிலைமையில தான் ரொம்ப பேரை நம்ம கவனிச்சிருங்க. எப்பயுமே ஒருத்தவங்க நாங்க இந்த இவ்வளவு கொடுங்க, நாங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு காசு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. குறுக்கு வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆன்லைன் திருடர்கள்லாம் யோசித்துட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னுமே பேசலாம். ஆனந்த் அன்னை கேட்ட பாடல் அடுத்து வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் நண்பர்களே, நான் வந்து தண்ணீரூட்டு கிராமத்திலேருந்து ராபின். எனக்கு கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையில ஒரு விளையாட்டு தினமாக ஆரம்பிச்சது தான் அந்த கடல் தொழிலுக்கு நான் போனது. கடல் வந்து எனக்கு மெயின். கடலோட பவளப்பாறைகள் இதெல்லாம் வந்து யாராவது அதை டிஸ்டர்ப் பண்ணால் கூட எனக்கு அதை டக்குன்னு போய் தட்டி கேட்பேன், ஏன் இந்த இதில் கடலில் உள்ள பாறைகளை உடைக்கிறிய. இப்போ கூட ஒரு மிதவ பழம் வந்துச்சு. மிதவ பழம்ங்கிறது வந்து கடல் வந்து வத்துற டயத்தில் வந்து அந்த முகுரைஞ்சிலும் முருகை அது வந்து ஒரு பவளப்பாறை தான், அது டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கூட தடுக்கிறதுக்கு மொதல் ஆளாக குரல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஊர் சார்பாக கொஞ்சம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்தினோம். இப்படி பல ரீதியாக வந்து கடலில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கடல் தொழில் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அது நண்டாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், கனவா, ராலி, இது எல்லாத்துக்கும் வந்து பவளப்பாறை வந்து மெயின். அதனால வந்து எனக்கு பவளப்பாறை வந்து யாராவது டேமேஜ் பண்ணால் கண்டிப்பாக அது எனக்கு பிடிக்காது. நான் செய்கிறத கூட்டு தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ கூட்டு தொழில்னு எடுத்துட்டால் பாரம்பரிய தொழில் அது. மொத மொதல் கூடு வைக்கும்போது ஒரு பாகம் 1.5 தண்ணியில் தான் ஓடுனேன். அதுவும் வந்து எப்படின்னா காதுலாம் வலிக்கும். மொதல் மொதல் ஓடும்போது காது லைட்டாக பொறுக்கும். இப்போ வந்து 3.5, 4, 5 உடச்சனாலும் ஓடுவேன். இதில் வந்து என்னென்னா நாங்கள் இறை கொண்டு போவோம். ரால் மண்டை நண்டு போகுது. அப்போ கொண்டு போகும்போது நாங்கள் அந்த இறையை எடுத்துகிட்டு டைப் பண்ணி உள்ளே தண்ணிக்குள்ள போகும்போது பொட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து எப்படின்னா எங்களை சுற்றி நிறைய வரும். வந்து அது அந்த வேஸ்ட்டு அப்படிலாம் சாப்பிடுவார். அதே போல் கூட்டை வந்து உள்ளே இறைய போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லாத மீன்கள் இருக்கு, அதெல்லாம் உள்ளே போய் சாப்பிடும். எல்லாமே இது வேணும். அதே போல் நாங்கள் கூட்டை வந்து இப்போ மீன் நிறைய ஏறிச்சு, எங்களுக்கு தேவையான மீன் அந்த கூட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா நாங்கள் அது மேலே எடுப்போம். எடுத்து எங்களுக்கு தேவையான விலை போகக்கூடிய மீன்களை மட்டும்தான் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதை கொண்டு வருவோம். விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையில்லாத மீன்கள், சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து ரேட்டு போகாது அப்படின்னா அதை வளர்கிறதுக்காக திருப்பி கடல்லே விடுவோம். நான் ஒரு நாள்லாம் வந்து எனக்கு அதிர்ச்சின்னு கொடுத்ததை பார்த்துட்டா ஒரு நாள் கூடு பார்த்துட்ருக்கேன். நல்ல கடல் வந்து ரொம்ப தண்ணி கலக்காக இருக்குது, தண்ணி வந்து மங்களாக தெரியுது, கிளியராக இல்லை. அப்போ என்னுடைய உள் மனசு சொல்லுது, இந்த கலக்குக்குள்ளே கூடு பார்த்துட்ருக்கோமே பக்கத்தில் அஞ்சாலா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன். நான் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதுலேயே என்னை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு 1.5 கேப்பில் நிற்கிது, பொந்துக்குள்ளேருந்து வெட்டி பார்த்துட்டு. அது எனக்கு ஒரு அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அது சப்போஸ் வெளியே வந்து அஞ்சாலை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா, சினையாக இருந்துச்சுன்னா கடிக்கும் சொல்லுவாப்பில். அது வந்து கொஞ்சம் மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும். அதுக்கு கடிச்சிச்சின்னா எலும்பு மட்டும்தான் இருக்குங்க கடிக்கிற இடத்துல, அப்படியே உருவி சதையை எடுத்துடும். ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். கூட்டத்தில்
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். சமீப காலமா இவ்வளோ காசு போடுங்க பல மடங்கு லாபம் எடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் மோசடிகள் மக்களிடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான மோசடிகளில் சிக்கிக்காம கவனமா இருக்கிறது எப்படி? நீங்க இந்த மாதிரி வேற என்னென்ன மோசடிகளை கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் மோசடி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. நாளுக்கு நாள் ஆன்லைன்ல பணம் அனுப்புறது, இதை பயன்படுத்துறதுன்னு எல்லாமே அதிகமாகிக்கிட்டே போறதால நிறைய பேர் இதுல வர்ற ஏமாற்று வேலையெல்லாம் மாட்டிக்கிறோம். லைக் போட்டா வீட்டில் இருந்தே பார்ட் டைம் வேலை, யூடியூப்பில் லைக் போட்டால் பணம்னு சொல்லி பல வழிகளில் ஆசை காட்டி ஏமாத்துறாங்க. இதனால் நம்ம பணத்தை இழந்து மனசும் ரொம்பவே கஷ்டப்படுறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் ஏமாந்துட்டால் உடனே போய் காவல்துறையில் இல்லைன்னா சைபர் கிரைம் வெப்சைட்டில் புகார் கொடுக்கணும். நம்ம ஏமாற்றப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே புகார் கொடுத்தா தான் காவல்துறையால் பணம் எங்கே போச்சு உடனே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். காவல்துறை போக பயமாக இருக்கிறவங்க 24 மணி நேரமும் வேலை செய்கிற சைபர் கிரைம் புகார் அளிக்கும் தளத்தை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உதவி வேணும்னா 19:30 அப்படிங்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம். இல்லைன்னா cybercrime.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் புகார் அளிக்கலாம். இந்த தளத்தில் ரிப்போர்ட் சைபர் கிரைம்ங்கிறத கிளிக் பண்ணினா அடுத்த பக்கத்தில் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம படித்து பார்த்துட்டு ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற சைபர் கிரைம் புகார் பட்டனை அமுக்கி அதில் சிட்டிசன் லாகின் இருக்கிறத செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததா காளிதாஸ் அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
3: வணக்கம். உங்க பேரு? அவர் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் காளிதாஸ். நான் வந்து பாம்பன். அவர் ஆட்டோ டிரைவர்.
3: இப்ப சமீப காலமா ஒரு ₹1 வந்து போடுங்க, அந்த பல மடங்கு லாபம் வந்து ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் காசு வாங்கி அதை வந்து மோசடி வந்து பண்றாங்க அப்படிங்கிற தகவல் நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுல இருந்து மாட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
4: இது நிறைய இந்த மாதிரி நிறைய சிக்ஸன் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மோசடிகள் நடக்குது. இதுலேருந்து தப்பிக்கணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற தனமான செயல்கள் மூலம் நம்ம வந்து மூட நம்பிக்கையோடு நம்பக்கூடாது. அவங்க வந்து சொல்லும்போது அப்படித்தான் நம்மளுக்கு வந்து பணத்தாசை வந்து மனிதர்கள் இடத்துல ஏற்றி விடுறது வழக்கமான ஒன்று. இப்படி நமக்கு வந்து 5000 போட்டால் 10000, 10000 போட்டால் 20000, யாரும் வந்து டபுள் மடங்க எந்த ஒரு உழைப்பும் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுக்கு போதிய ஆவணங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதை போய் மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது தான் ஒரு இதுக்கு ஒரு முழுமையான தீர்வாக இருக்குமே தவிர, இதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த பணம் கிடைக்காது. நம்ம ஒருத்தரை வச்சு கொடுத்துருந்துருப்போம், அவர் நான் கம்பெனியில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது அடுத்தடுத்த மேலிடத்தை சொல்வாங்களே தவிர மற்றபடி இந்த கம்பெனி மோசடி பண்ணிட்டு அது வாட்டுக்கு போயிடும். நம்ம இங்கே வந்து பணத்தை கொடுத்துட்டு பரிதாப நிலையாக தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது தான் இதுக்கு முழுமையான ஒரு தீர்வாக இருக்கணும் தவிர, மற்றபடி இதை நம்ம அப்படி பணம் போடுறதா இருந்தால் கொண்டு போய் ஒரு பேங்கில் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் அமௌண்ட் கிடைக்குதுங்கிறதுனால கொண்டு போய் மூட நம்பிக்கையில் கொண்டு போய் போட்டுருக்காது. அதுக்கான முழுமையான தீர்வு இருக்கா, அதுக்கான ஆவணங்கள் இருக்கா, அந்த அலுவலகத்துடைய முழு விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக வந்து விவரிச்சுக்கிட்டு தான் நம்ம அதை செய்யணும். மேக்சிமம் இதை வந்து தவிர்க்கிறது தான் நம்மளுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு.
3: இந்த மாதிரி வேற ஏதாவது மோசடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்?
4: அந்த மாதிரி கம்பெனி பேர் தெரியல, ஆனால் இது மாதிரி என்னுடைய ஆட்டோ ஓட்டுற ஒரு நண்பர் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பேரெலாம் நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி பணம் போட்டேன், போட்ட இடத்துல இந்த மாதிரி பணம் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சு போட்டோம், அவரை போய் படித்தோம்னா அவரும் கம்பெனியில் தான் நானும் பணத்தை போட்டேன், எந்த இடத்துல அந்த பணம் வந்து சேரலை, அவரும் என்னுடைய பணமும் அதில் இருக்குது, நானும் தான் அவங்கள தான் நம்பி போட்டேன், ஆனால் அந்த பணம் என்கிட்ட வரலைன்னு சொல்லி இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதை நம்ம நான் நம்பிக்கிட்டு அதை வந்து பணத்தை போடுறது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது.
3: நன்றி.
2: உண்மையை சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் கொள்ளையர்கள் வந்து எப்பயுமே நம்மளை எப்படி கவுக்கலாம், எந்த மாதிரி பேசலாம், பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே நம்மள்ட்ட பேசுவாங்க, இல்லை நம்ம சொந்தக்காரவங்க மாதிரியே பேசுவாங்க. இந்த மாதிரி பேசிதான் நம்மளை வந்து என்ன மாதிரி கவுக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ரொம்ப தெளிவாவே இருக்கணும். பேங்க்ல போய் பணத்தை போட்டு வைங்க, ஒரு வட்டி வரும், இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல வைங்க, அதுக்குன்னு ஒரு வட்டி வரும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஆன்லைன்ல உடனே 5000 போட்டா 10000 வரும், 10000 போட்டா 20000 வரும் அப்படின்னு நம்ம நம்பி ஏமாறாம நம்ம ரொம்ப தெளிவா விழிப்புணர்வா அது உண்மைதானா, இப்படி சம்பவம் இது உண்மையா, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்துல நம்ம இறங்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். டைகர் காப்ப

0: టైగర్ కాహ్. అర్థమైందా రాజా?
1: మీండుం మీండుం కేట్క తూండుం கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:33 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா இவ்வளவு காசு போடுங்க பல மடங்கு லாபம் எடுக்கலானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் மோசடிகள் மக்களிடையே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான மோசடிகள்ல நம்ம சிக்காம கவனமா இருக்கிறது எப்படி? நீங்க இந்த மாதிரி வேற என்னென்ன மோசடிகளை கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் மோசடியில நம்ம ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி பணத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இப்போ காவல்துறையிட்ட வந்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லையா? சைபர் கிரைம் வெப்சைட்ல போய் என்ன மாதிரி வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா அந்த வகையில் அதுக்கப்புறம் நம்ம ஃபோனுக்கு வர்ற ஓடிபி நம்பரை உள்ளே கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் நிரப்பி சப்மிட் பட்டனை அழுத்தணும். அடுத்த பக்கம் ஓப்பன் ஆனதும் எந்தெந்த மாதிரி சைபர் குற்றம் நடந்துச்சுன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுக்கணும். அதில் பொதுவான தகவல், பாதிக்கப்பட்டவர் தகவல், சைபர் கிரைம் தகவல், முன்னேற்றம்னு 4 பிரிவாக ஃபார்ம் இருக்கும். அதில் கேட்குற எல்லா விவரங்களையும் சரியாக நிரப்பணும். அப்புறம் நம்ம கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியானு 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை அழுத்தணும். அதுக்கு அடுத்து வர்ற பக்கத்தில் நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட், அதாவது நம்ம எப்படி எந்த நிறுவனத்தில் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத, ஏதாவது பணம் அனுப்பின விவரங்கள், இப்படி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் பட்டனை அழுத்தணும். அதுக்கப்புறம் நம்மளை ஏமாத்தின ஆட்களோட விவரங்களையும் சேர்த்து கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை அழுத்தினா நம்மளோட புகார் வந்து பதிவு செய்யப்பட்டுரும். புகார் சக்சஸாக பதிவு பண்ணியாச்சுன்னு அதுக்கு ஒரு மெசேஜ் வரும் நம்மளோட மொபைலுக்கு, நம்ம ஃபோனுக்கு வரும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஐடிக்கு அனுப்பி வச்சிருவாங்க. லாட்ரி மோசடி, ஏமாத்து வேலைகள், ஆன்லைனில் பணம் அனுப்புகிற பண்ணுற தில்லுமுள்ள ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராடுன்னு எந்த மாதிரி சைபர் கிரைம் தப்பு நடந்திருந்தாலும் புகார் கொடுக்குறப்போ அதுக்கான ப்ரூஃபை கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வகையான ஆதாரங்களையும் இதோடு நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம்னா சைபர் கிரைம் காவல்துறைக்கு குற்றவாளிகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா இஸ்மாயில் அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
4: நன்றி, ரொம்ப நன்றி.

0: அடுத்ததா ஒரு நேயர் மேனேஜர் இருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேக்கலாம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, சமீப காலமா இந்த ஆன்லைன் மோசடி, பண மோசடி நடக்குதுல்ல, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
1: போட்டேன் அந்த வெஜிஸ் வந்து காண்டாக்ட் கஸ்டமர் காண்டாக்ட் நூறு நம்பர் இருந்துச்சு.
0: ஓகேண்ணா,
1: அது கால் பண்ணேன். கால் பண்ணோட இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட போட்டோ, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க.
0: ஓகேண்ணா,
1: நானும் போட்டு விட்டேன். நான் நம்பிக்கை தான் பேசினாங்க, நானும் போட்டு விட்டேன்.
0: சரிண்ணா, சரி, நீங்க இந்த மாதிரி வந்தவங்க கொஞ்சம் மாதிரி யோசிக்கலையா?
1: அனுப்பிடுங்க. இது ராண்மாடு, இந்த மாதிரி நீங்க எந்த லொகேஷன் சொல்லுங்க, நான் அந்த வந்து நான் உங்களுக்கு என்ன.
0: நீங்களும் பண்ணிட்டீங்களா? ஜிபே நம்பர் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்களா?
1: ஜிபே நம்பர் தந்தாங்க.
0: ஓகேண்ணா,
1: அவரை நான் கொஞ்சம் நானும் இருந்த படத்துல கேட்டுட்டு இல்ல சில நம்ம நம்பிக்கையா இருந்தா பண்ணுங்க அப்படின்னு நான் பல முறை யோசிச்சு பார்த்து சரி பண்ணிட்டேன்.
0: மைண்ட் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க, நம்புற மாதிரி அப்படிதான் பேசுவாங்க. சொல்லுங்க.
1: அவரை நான் பண்ணிட்டேன், பண்ணி அந்த அண்ணன் ஒரு 10-15 எல்லாம் வச்சு இன்னும் வரல. கால் பண்ண அவங்க எடுக்கவும் மாட்டாங்க.
0: ஓகே,
1: கட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணா, அப்புறம் வேற போன் வந்து கால் பண்ணா அட்டெண்ட் பண்றாங்க. நம்ம கோர்ல கேட்டாவே கட் பண்ணிட்டாங்க.
0: கட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும்ல?
1: ஆமா, இப்ப வந்து இப்பன்னா எந்த ஹாடையும் அந்த மாதிரி எந்த நம்ப கூடாது, உங்களை நம்பிய வந்துருக்கு. ஏன்னா அது நம்ம அது ஒரு ட்ரிப்பாவது அது பட்டாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கு.
0: சரி, உங்களுக்கு விட்ட போனா வேற வழியா எந்த வழியாவது வரும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இது போர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து லட்சாவதி அந்த பாடல் போடுங்க.
0: கண்டிப்பா போட்டுடலாம்.
1: தேங்க்யூ, பேசினது ரொம்ப சந்தோஷமா.
0: தேங்க்யூண்ணா. பொதுவாகவே இங்கே இப்போ நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், ஏதாவது லிங்க் வர்றது இல்லை ஏதாவது ஒரு ஆப்பை வந்து நம்ம இது பண்ணுறது, அதை ஓகே கொடுக்கறது, அதில் டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒருவேளை நம்பிக்கையில் தான், ஏன்னா அவங்க நல்ல நம்பகத்தன்மையோடு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைக்குமே நம்மள்ட்ட பணம் பறிக்கணும், எந்த வகையிலையாவது நம்மள்ட்ட பணம் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நமக்கு நெருங்கிய நண்பர் மாதிரியோ நம்மள்ட்ட ஏதோ ஒரு ரொம்ப பரிச்சயமான ஆள் மாதிரி தான் நம்மள்ட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி லிங்க்லாம் அனுப்பும்போது நம்ம அதை பண்ணலாமா வேணாமா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிட்ட கூட கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏதோ அவசரத்தில் அந்த அண்ணா பண்ணிட்டாங்க. சரி, இந்த இந்த விஷயம் ஒரு விஷயத்தில் ஏமாந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இனிமேல் இந்த மாதிரி வந்தா நம்ம பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:51 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா இவ்வளவு காசு போடுங்க இந்த மாதிரி பண மோசடிகள் நடக்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பண மோசடி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு எல்லாருக்கும் பல வகையில ரொம்ப உதவியா இருக்குன்னே சொல்லலாம். சில பேருக்கு மன அழுத்தத்தை குறைக்கிற வழியாகவும் எப்போ பார்த்தாலும் பிஸியா வேலை செய்யறவங்களுக்கு கடைக்கு போகாம ஷாப்பிங் செய்யறதுக்கும் இது ஒரு நல்ல வழியா இருக்கு. ஸ்கூல் ஃபங்க்ஷனாவே குழந்தைகள் ஏதாவது ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறது வழக்கம். இப்படி கலந்துக்கும் போது ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பொருள் சுலபமா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, தேடி தேடி அலையிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல அம்மாக்களுக்கு இது ஒரு சுலபமான வழினே சொல்லலாம். கடைசி நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணுமா, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மையிலே நம்மளுக்கும் நம்மளோட பிரியமானவர்களுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை தான் நம்ம தேடி போகிறோம். இது ஒரு நல்ல, இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா இப்படிப்பட்ட நல்ல நல்ல வசதிகளுக்கு பின்னாடி ஆன்லைன் ஷாப்பிங் மோசடியும் இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அக்கா,
2: நல்லா இருக்கீங்களாக்கா?
3: நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: நன்றிக்கா. சொல்லுங்க, இந்த மாதிரி பண மோசடிகள்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண மோசடிகளை பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுங்க, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: நான் செல்லு வச்சுக்கிற மாட்டேன்.
2: ஓகேக்கா.
3: இந்த பையன் இப்ப இந்த எப்பவும் வந்து 2024 பையன் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செல் வாங்கி தந்தான்.
2: சரிக்கா.
3: வயசுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் வாங்கி திறந்திருக்காங்க அப்படின்னு.
2: ஓகேக்கா.
3: அதான் இந்த செல்லாம் வச்சு விரும்ப மாட்டேனா. ஆனா மருமக 2 நேரம் இல்லையா வந்துட்டா? எப்படின்னா
2: எப்படிக்கா,
3: 2016
2: ஓகேக்கா,
3: நான் ஒரு விஷயத்த பார்த்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் பாருங்க, நம்ம மகாதுல சின்ன ஐஸ்கிரீம் கப் இருக்கும்.
2: ஆமாக்கா.
3: அந்த கப்பு செய்யலாம் சொல்லி கிள்ளியில இருந்து அந்த ஒரு அந்த பாக்குற மாதிரி நீங்க ஆண்டி கேப்ட் அந்த மாதிரி 2வது மருமக டெஸ்ட் முடிச்சிருக்காரு ஆண்டி கேப்ட்.
2: சரிக்கா.
3: அப்ப நீங்க வேலை பார்க்கலாம், உழைக்கலாம், நீங்க வீட்டுல இருந்தா செய்யலாம். ஒரு பார்சல் 100 நாங்க வீட்டு வாசல்ல வந்து வாங்கிக்கிறோம், நீங்க எல்லாமே பண்ணலாம் கொண்டலாம், மிஷின் 80,000 ரூபாய் அப்படின்னு. நான் அந்த நேரம் ஒரு பேரனுக்கு ரொம்ப முடியலன்னு அதனால அதுல அளந்துட்டேன்.
2: ஓகேக்கா.
3: அவன் பிள்ளைகள கூட 3 பையன்களையுமே என் கண்ட்ரோலுக்கு தான் வச்சிருந்தேனா.
2: ஓகேக்கா.
3: அந்த நேரம் எனக்கு தெரியாம அது பண்ணி இருந்திருக்காங்க.
2: சரி.
3: அதோட அவங்க அந்த மிஷினை காமிச்சு இந்த காமிச்சா எனக்கு இவ்வளவு விளப்பம் தெரியல.
2: பணம் எவ்வளவு கெட்டினாங்க? கெட்டிட்டாங்களா?
3: 80,000 ரூபாய் குறைச்சிட்டாங்க அந்த பொண்ணு.
2: சரி, எவ்வளவு கெட்டினாங்க?
3: $80 பொண்ணு போட்டு இருந்திருக்கு எனக்கு தெரியாமையே. நான் வந்து வளவேல பாப்பேன், அதாவது கூலி
2: கொடுப்பேனா,
3: ஒரு 10-300 கொடுத்து என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பாப்பாங்க.
2: சரிக்கா.
3: அது சேர்த்து வச்சிருந்திருக்காங்க.
2: அதனால
3: என்னோட கேக்காவும் கொடுக்க எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த விஷயம் மிஷின் வந்து எவ்வளவு பெருந்தா பெருமா அது
2: வாங்கிருங்க. சரிக்கா.
3: அவர் போன் போட்டு அவர் ஒரு மிஷின் கேட்டிருந்திருக்கா இந்த புள்ள கேட்ட மாதிரி.
2: ஓகேக்கா. சரிக்கா.
3: நாங்க வந்து சப்பல ஒண்ணும் கொள்ள அவர் ஐடியா கொடுத்து கேட்ட, நீங்க ஒரு வைரஸான ஒரு புள்ளகிட்ட வாங்கி ஏமாத்திருக்கீங்க அவர்கிட்ட பண்ணிட்டு.
2: சரி, விஷயம் தெரிஞ்சவொன்னு அடுத்தடுத்து ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்ல. சரிக்கா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.
3: இன்னும் வீட்டுல கிடக்குமா? நீங்க நம்மளே
2: யூஸ் ஆகல.
3: யூஸ் ஆகல, அந்த கப்பு விற்காது நம்ம ஊர்ல.
2: சரிக்கா சரிக்கா. சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: விவசாயில இருந்து போடுங்க.
2: விவசாயா? இந்த காலத்துல 500-1000 அனுப்புறதே ரொம்ப கஷ்டம், உண்மைக்குமே வருத்தமா இருக்கு. அந்த அக்கா முதல்ல 30,000 போட்டு, அடுத்து 50,000 போட்டு, அந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த மிஷினை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது உண்மைக்குமே கஷ்டமா இருக்கும். இப்படி வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போன் கால்ஸோ லிங்க்ஸ் இந்த மாதிரி வந்தா தயவு செய்து எடுக்காதீங்க. நம்ம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா நம்ம சமீபத்துல இந்த மாதிரி தான் நம்ம உழைச்ச பணம் ஃபுல்லா போயிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். சமீப காலமா இவ்வளவு காசு போடுங்க பல மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஆன்லைன்ல பண மோசடி நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில பணம் போயிடுச்சுன்னா அந்த பணத்தை மறுபடியும் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தகவல் திருட்டு மூலமா இந்த மாதிரி மோசடி வெப்சைட்டுகள் நம்மளோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் உட்பட பல சொந்த தகவல்களை தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணும்போது பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏதாவது ஏமாத்துறவங்க நிஜமாவே நல்ல பரிவர்த்தனை பண்றதுக்கு கூட அதே பிராண்டோட இல்ல பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணவே பயமா இருக்கும். இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்றவங்க நம்மளோட நம்பிக்கை, அவசர தேவை, அப்புறம் பெரிய பெரிய தள்ளுபடிகள் மேல நமக்கு இருக்கிற ஆசையை அவங்களுக்கு ஜாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மோசடிகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோசியல் மீடியால போலியான அக்கௌண்ட் வச்சு நம்மளை சீக்கிரமா நம்ப வைக்கிறதுக்கு பெரிய விற்பனையாளர்கள் மாதிரி அவங்களை காட்டிக்குவாங்க. நம்மளே நம்ப முடியாத அளவுல சூப்பரான தள்ளுபடிகளை தர்ற மாதிரி நமக்கு ஆசையை காட்டுவாங்க. அதில் குறிப்பாக மற்ற பிராண்டுகளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை கஸ்டமரோட கமெண்டாக இருக்கட்டும், அவங்களோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், இதை ஃபுல்லாக நம்மளை நல்லா வச்சு ஏமாற்றுவாங்க. இப்படி போய் ஏமாறுறவங்க தான் நம்மள ரொம்ப அதிகம். ஏன்னா உண்மையான உண்மையான பிராண்டோட விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபேக் ஐடி வச்சு நம்மளை ஏமாற்ற விரும்புகிறவங்க ஒரு 1000 ரூபா பொருள் இருக்குன்னா அதை வந்து 500 ரூபாய் கொடுக்குறது, இல்லை 350 ரூபாய் கொடுக்குறது. அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சேல் இருக்குன்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த அமௌண்ட் மேலேயே ரீரைட் பண்ண மாதிரி ஒரு 350, 400 இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த சேலையை அதில் 1500 ரூபாயில் பார்த்தோம், பரவாயில்ல இங்கே நமக்கு 450 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு போய் தான் நம்ம முக்காவாசம் ஏமாந்து போகிறோம். குறைவான விலையை சொல்லி ஃபோட்டோஸ் போட்டும் நம்மளை வகையாக ஏமாற்றுவாங்க. யூபிஐ மூலமாகவோ இல்லை பேங்க் மூலமாகவோ பணத்தை கட்ட சொல்லி நம்மளை வற்புறுத்துவாங்க. அப்புறம் பணம் வாங்கினதும் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அன்பு தங்கை அமலி ஜெனிபர் அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்னா எப்படின்னா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறமா. சேலம் அமானி குண்டம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
2: ஓகேண்ணா, சொல்லுங்க. பண மோசடியில பத்தி இப்ப ஆன்லைன்ல பண மோசடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த விஷயங்களை பத்தி என்ன தெரியும்? இல்ல நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிருக்காங்களா?
3: அருமையா சொன்னீங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதனால என்ன நன்மை, ஆன்லைன் மூலமா என்ன நன்மைங்கிறது நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எனது மகன் வேற யாரும் இல்லைங்க, எனது மகன் வாங்கினார்.
2: ஓகேண்ணா.
3: ஆன்லைன் ரம்மியில வந்து 57 லட்சம்
2: ரம்மியில.
3: ஆமா, 57 லட்சத்தை ஆன்லைன் மூலமா அந்த ஆன்லைன் சூதாட்டத்துல இழந்துட்டான்.
2: ஓகேண்ணா. அதுக்கப்புறம் என்னாச்சு? சொன்னாங்களா, லேட்டா சொன்னாங்களா, உடனே சொல்லிட்டாங்களா?
3: இல்லம்மா, கண்டுபிடிக்க 2-3 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியல.
2: சரி, அப்ப அந்த 57,000 அவங்கள்ட்ட இது வேலைக்கு போனாங்களா?
3: 57 லட்சமா? 7,000?
2: 57 லட்சமா?
3: அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: ஓகேண்ணா,
3: இந்த கம்ப்யூட்டர் சரி இருக்கு இல்லைங்களா, சரிங்க, பென் டிரைவ் சரி விட்டா ஓடும். அத வந்து நம்ம இதுல என்ன சொல்லுவோம், மானிட்டர்ல அப்படி பாக்கலாம்.
2: ஓகேண்ணா.
3: அந்த மாதிரி தறிமா, அது ஒரு தறி வந்து 13 லட்சம் ரூபாமா.
2: சரிண்ணா.
3: அந்த தறியை வந்து இப்ப கொஞ்சம் அந்த நேரத்துல அந்த பட்டு புடவைக்குள்ள நல்ல கிராய்க்கு.
2: சரி.
3: ஒரு புடவை ஓட்டினா 1500 ரூபா கூலி.
2: ஓகேண்ணா.
3: ஒரு ஆள் 3 புடவை ஓட்டலாம். அப்ப அந்த தறி போட்டு கொடுக்க சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு தறிக்கு பெங்களூர்ல புக் பண்ணி அதை போட்டு கொடுக்குமா.
2: ஓகேண்ணா, வாங்கிட்டீங்க.
3: அதுக்கு இன்னும் அது மாதிரி இன்னும் 2 தறி போடலாம்னு சொன்னான்.
2: சரி.
3: பேர் வந்து மறுபடியும் நாங்க வந்து 26 லட்சம் பணம் இவங்கிட்ட கொடுத்தோம்.
2: ஓகேண்ணா.
3: அது இடையில அவனுடைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டே சரி பார்த்து ஓடிட்டு இருந்தா இதுல பணத்தை போட்டீங்கன்னா உனக்கு கோடி கணக்குல வருமானம் எல்லாம் சொல்லி இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டு அந்த
2: 26 லட்சம் இறங்கிட்டாங்க.
3: ஆமா, எவ்வளவு தறி வரல தறி வரலன்னு கேட்கும் போது இல்ல வந்துரும்பா பண்றீங்கிற வந்துரும்பா வந்துருமானே சொல்றான். சரி அப்ப என்ன பண்றோம், இன்னொரு தறி சேர்த்தி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளாட் வச்சிருந்தாங்க, அந்த பிளாட்ல வித்து தான் கொடுத்தேன்.
2: சரி,
3: அப்ப ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 3 தறிக்கு நாங்க பணம் கொடுத்துட்டோம்.
2: சரி, முதல் தறி வந்துருச்சு, 2வது தறி வரல வரல வரல தானே?
3: அதுதான்
2: 3வது தறிக்கு நீங்க பணம் கட்டினீங்க, கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கலாம்ல.
3: எனக்கு தெரியல, இது கண்டுபிடிக்க முடியல.
2: சரி,
3: அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க மனைவிக்கும் அவனுடைய மனைவிக்கும் தெரிஞ்சு போச்சு.
2: சரி,
3: வேணா பண்றான் எங்களை நம்ப வச்சு அவங்க நகையெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 16 பவுன் நகையை வாங்கி வரமான
2: வச்சிடறான்.
3: இல்லாம இது எனக்கு எப்ப வருதுன்னா, அவன் சூசைட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை ஆளை காணங்கக்குள்ளதான் எனக்கு தகவல்.
2: சரி,
3: எல்லாருமே குடும்பமே சேர்ந்து மறைச்சிட்டாங்க, ஏன்னா அவன் செத்துருவான்னு மறைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சி ஏற்காட்டுல இருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து.
2: சரி, இப்ப அத உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும்ல, இனிமே யாரையுமே நம்பி இருக்க மாட்டாங்களே.
3: அடுத்த மாசம் அவன் குடும்பத்துல அதை காப்பாத்துறதுக்கு முடியல.
2: உங்க மகனோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அவரும் இந்த மாதிரி தான் ஏமாந்துருக்காரு அப்படிங்கறது அவருக்கு உங்க மகனுக்கு தெரியும்.
3: ஏமாந்துருக்காங்க
2: வெளியே சொல்லல. சரி, உங்களுக்கு எப்படியே விஷயம் தெரிஞ்சிருச்சு.
3: அதனால என்ன நடந்ததுன்னா, எங்க பகுதியில கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றுலாவில விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு.
2: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
3: மறைக்கல, ஏன்னா மறைச்சோம்னா பல பேர்த்து குடும்பம் வந்து பாதிக்கப்படும். நான் என் பையன் அப்படி பண்ணிட்டா மத்த பசங்களை பாத்துக்குங்க.
2: சூப்பரான கருத்து சொல்லிருங்க. நான் உண்மைக்குமே நம்ம வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஆண் பண மோசடி நடக்கும்போது வெளியே சொன்னாதான் 4 பேருக்கு தெரியும். அவங்களும் ஐயோ இப்படி நம்ம போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாவே இருக்கும். சரி, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: இன்னும் ஒண்ணு சொல்ற, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து சத்தம் போட்டாங்க, என்னன்னா நீ எதுக்கு இப்படி வெளியே
2: சொன்ன,
3: இல்ல நம்ம பையன் இழந்த மாதிரி மற்றவங்க இழந்துட கூடாது
2: கண்டிப்பா
3: அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து அவங்களையும்
2: சமாதானப்படுத்திக்கிட்டேன்.
3: இது வந்து சொல்ல வேண்டிய கட்டாய அருமையான தலைப்பு. இது பாருங்க, இன்னைக்கு கூட மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த தலைப்பு. எங்க தாளாளர் இருக்க கடலோசை பண்புகளுடைய தாளாளருக்கும் உங்களுக்கும் முன்ன வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிட்டு.
2: பொதுவாங்க 1,000, 500, 2,000, 5,000, 10,000 இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு 57 லட்சம் அப்படிங்கறது உண்மைக்குமே சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பொதுவா நீங்க ஒரு பேரண்ட்ஸ்ட நம்ம அப்பா அம்மாட்ட போய் பேசலாம், தயக்கமா தான் இருக்கும், ஏன்னா காசு விஷயம் இல்ல, அதுக்காக நம்ம போய் நம்ம உயிரை நம்மளே மாச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்யூஷன், யார் இந்த விஷயத்த சொன்னா யாரு கேட்பா? நம்ம அம்மா அப்பால அம்மா கேட்பாங்களா அப்பா கேட்பாங்களா? யாரு கேட்பா? நமக்கு யாரு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பா? இதை ஸ்மூத்தா யாரு கொண்டு போவா அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு நீங்க முதல்ல அதை வந்து தாயோ தகப்பனார்ட்டையோ போய் உங்களோட விஷயங்களை வந்து கன்வே பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அவங்க அவங்க எடுத்த உடனே திட்டதான் செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களே நார்மல் ஆயிருவாங்க, வலியுமே சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க தவறான முடிவுகள்லாம் எடுக்கவே வேணாம். மக்கள் எப்பயுமே விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மத்தில்

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கென்று வில்லியம். ஊர் தண்ணீர் ஊற்று. 12 வயசுலேருந்து நான் இங்கே கடல் தொழில் தான் போயிட்டுருக்கோம். என் ஊர் பூர்வீகமாக தான் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டுருக்கோம். நான் எல்லா தொழிலுக்கும் போயிருக்கேன். ராஞ்சி போயிருக்கேன், நாட்டு படகுக்கு போயிருக்கேன், சுருக்குமடிக்கு போயிருக்கணும், எல்லா இதுக்கும் போயிருக்கேன். ஆனால் கடலில் வந்து ஒரு சில மீன்களால் கடையும் வாங்கியிருக்கேன், குத்தும் மட்டும் ரொம்ப முடியாமல் இருக்கேன். இந்த சாமி மீன் சொல்லிட்டு ஒரு மீன் வகை, ஒரு வகையான மீன். அது வந்து சாமானத்திலே வந்து நம்மளை வந்து குறி வைக்காது. அது தண்ணிக்குள்ளே பார்த்தோம்னாக்கா அந்த ரெக்கையை விரிக்கும் போது அந்த சப்பரம் எப்படி எந்த அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு அந்த சப்பரம் மாதிரியே இருக்கும். அப்படியே நின்று அப்படியே ஆடி வரும் அப்படியே அந்த சாமி. நாங்கள் அந்த அருவிலெலாம் கூடு வைக்க போயிருக்கோம். அப்போலாம் இருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் வந்து முதல் நாள் வந்து நான் வலை விட்டுட்டு வந்தேன், நல்ல பாடு மீன். அடுத்த நாள் வந்து பாடு கம்மியில் வந்து அந்த ஒரே ஒரு சாமி மீன் தான் வந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவோட சொல்லுவாங்க, சாமி மீன் வந்துச்சுன்னா ஒன்றும் அழித்து தூக்கி தண்ணியில் போட்டு இல்லாக்க தண்ணிலேயே அங்கே லாரியை தொங்க போட்டுட்டேன்னா அது வாட்டும் கிடந்துட்டு கரையை வந்து தெரிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணால் அடித்து என்ன பண்ணால் 10,000 மேலேயே வச்சுட்டேன். 10,000 மேலேயே வச்சுட்டு நான் மாட்டுக்கு வலை பிடிச்சிட்டே இருந்தேன். பிடிச்சிருந்தாப்புல கடல் திடீர்னு குறுக்கு கடல் வந்து மார்சாக்கு ஒத்தையை தள்ளி விட கால் இடறி கொண்டு போய் கையை கொண்டு போய் அந்த சாமி மீன்லேயே வச்சுட்டேன். வச்சா தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான். என்னால் ஒன்றும் செய்யல. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே செயலந்து வச்சு. அப்போ காற்று வந்து கச்சாங்காற்று. அப்படியே கை தாங்கலாம் வந்து எப்படியோ கடைக்காரிக்கு வர ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாப்போ. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வாயில் நொர மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப உள்ள முள் ஒடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக உணவ முடியாமல் இருந்தேன். அதுக்கு

0: அடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்த போது வத்தைக்கெல்லாம் இந்த இது வந்து கிடக்கும். அப்படி லேசாக கம்பு வச்சு அமைக்கிட்டு அப்படி அந்த வாய் பிடிச்சிட்டு தடிகள் தூக்கி போட்டோம். அது அந்த குஞ்சுகள் அந்த இது பக்கம் போனால் தான் வந்து ரொம்ப அப்படியே சிலுப்பிக்கிட்டு ஓடிடும். அதை சிலுப்பும் போது நம்ம பார்த்து நம்மளே மெய் மறந்துடும். அந்த மாதிரி அப்படியே சாமி மீன்னா அதுதான் சாமி மீன். அப்போ படம் எடுத்து ஆடுற மாதிரி அப்படியே அந்த ரெக்கை அப்படியே அப்படியே திருப்பி அழகாக இருக்கும் அந்த மீன். ஆனால் சாப்பிட்லாம், சாப்பிட்டா அந்த மீன் மாதிரி டேஸ்ட் எதுவும் கிடையாது. அப்படியே தீய சுட்டோம்னா முள்ளுக்கெல்லாம் கறியிடும். அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு நான் அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ்னு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
4: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:25 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா ஆன்லைன்ல பண மோசடிகள் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிரணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. ஆன்லைன்ல மோசடி எப்படி வேணாலும் நடக்கலாங்க. சின்ன சின்ன கவனச்சிதறல் கூட ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட நம்ம பணத்தை இழக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் ஒரு உதாரணமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்மளை மாதிரி ஒருத்தவங்க ஆட்டோவில் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் இறங்குற வந்து ஸ்டாப் வந்ததுமே ஆட்டோக்காரர்கிட்ட எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆட்டோக்காரங்களுமே சொல்லியிருக்காங்க 150 ரூபா அப்படின்னு. எப்பயுமே ஆட்டோவில் வந்து சில நேரம் ஸ்கேனர் இருக்கும், சில நேரம் ஜிபே பண்ணணும், இந்த மாதிரி தான். கையில் எப்பயுமே நம்ம கையில் காசு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நம்ம போய் ஏடிஎம்லாம் போய் பணம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஜிபேலையே பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்டோவில் பயணிக்கும் போது பணம் எவ்வளோன்னு கேட்டவொன்னு 150 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 150 ரூபாவை சரி ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு இவங்களுமே கேட்டிருக்காங்க. ஆட்டோல பயணிச்சவங்க அதோட ஆட்டோக்காரவங்க சொல்லிருக்காங்க ஜிபே நம்பர்ல இந்த கியூஆர் கோட் இருக்கு, நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுமே ஸ்கேனரை வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணும்போது 150 ரூபா தான் அடிச்சிருக்காங்க. 150 அடிச்சுட்டு அவங்களோட பின் நம்பரை அடிச்சுட்டு ஓகே கொடுக்கும்போது தான் தெரியுது அது 150 மாதிரி இல்லை, 15,000. ஐயோ 15,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரரை நிமிந்து பாக்குறாப்ல ஆட்டோக்காரரை காணோம் பறந்துட்டாப்ல. ஆனால் இவங்க அடித்தது எவ்வளோ? 150. ஆனால் போனது 15,000 ரூபா பணம் போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் ஜிபே பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம கையில் காசு வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட சில்லறை இருக்குமோ இருக்காதோ அந்த மாதிரி கூட நமக்கு ஒரு தாட் வரும், அதனாலேயே நம்ம ஜிபே பண்ணிடுறோம். இப்படி பண்ணிட்டு இருந்தால் 15,000 ரூபா போயிடுச்சு. இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே கையில் செலவுக்கு வந்து காசு வச்சுக்கணும். பயணிக்கும் போது சில்லறை கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கியூஆர் கோட்லாம் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா ஆன்லைன்ல பணத்தை நம்ம இழந்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி மோசடிகள் நடக்கிறத இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்படிதாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில், பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஏதாவது ட்ரெஸ்ஸுகள்லாம் வந்தால் நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம். ஒரு சுடிதாரோ ஒரு சாரியோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உண்மைக்குமே ரொம்ப ஆசைப்படுவோம். ஆ, இந்த கலர் நல்லாயிருக்கு, இதை எப்படியாவது வாங்கிடணும், இந்த சாரீ கலர் நல்லாயிருக்கு, இந்த மாடல் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே பிரயாசப்படுவோம். அப்படி தான் ஒரு நாள் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே உடனே அதில் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம், எனக்கு இந்த ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு, ஆ இந்த ட்ரெஸ் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு அதோட சேர்த்து 50 ரூபா வந்து நீங்கள் வந்து கொரியர் சார்ஜும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இவங்களுமே ஒரு ஸ்கேனர் அனுப்பியிருக்காங்க அந்த மீடியாக்காரவங்க. இவன் அனுப்பின உடனே நம்மால் ட்ரெஸ்ஸு வாங்குறவங்களுமே ஸ்கேனரை யூஸ் பண்ணி பணத்தையும் அனுப்பியாச்சு. ட்ராக்கிங் ஆர்டருமே அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இது கடையில் அட்ரஸையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் மறுநாள் வந்து பேக்கிங் பண்ணியாச்சா, டிஸ்பேச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுமே ஆயிடுச்சு மேம், இந்த ட்ராக்கிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு வாய்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. ஃபேக்கான ட்ராக்கிங் ஆர்டர் அட்ரஸை வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் ஐடியை செக் பண்ணி பார்த்தா இல்லை. அதை ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மறுபடியும் கேட்டிருக்காங்க. இந்த வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ராக்கிங் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்படியே பார்த்துட்டே இருந்தால் 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆயிடுச்சு, இப்படியே ஆயிட்டே இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா என்ன, இன்னும் என் ட்ரெஸ்ஸு வரல அப்படின்னு சொல்லும்போது உடனே பிளாக் பண்ணியாச்சு. 700 ரூபா அவங்க பே பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணியாச்சு. சரி, நமக்கு தான் டிபி தெரியல, ஃபோட்டோ அது இருக்கும்ல, அது மங்கிருச்சு தெரியல, வேறு நம்பர்லேருந்து எடுத்தால் ரிப்ளை பண்ணுறாங்க, நம்ம வாய்ஸ் கேட்டவுடனே கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சிலருமே நம்ம போய் ஆன்லைனில் பண மோசடி அப்படிங்கிறது இதுவுமே சேரும். ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முகத்தில் இந்த ட்ரெஸ் வேணும், அதுக்காக எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நல்ல பிராண்டோட நேமை வச்சு கெடுத்துக்கிறாங்க. உண்மைக்குமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஐடி நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறவங்க தடையை வச்சுட்டு எப்படினாலும் போவாங்க. அதில் இந்த ஹெட்டிங் ஐடி ஃபேக் ஐடியா என்ன ஏதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருந்துட்டு இந்த ஆன்லைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு நேர்மை நினைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த மாதிரி பண மோசடிகள் எல்லாம் நடக்குதுல, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க.
3: பண மோசடி அப்படிங்கும் போது ஐடி கம்பெனில வேலை வாங்கி தரும், அதுக்கு ஆன்லைன்ல ப்ராசஸ் பி அப்படிங்கறத கட்டுங்க, அப்பதான் உங்களுடைய ப்ராசஸிங் அப்படிங்கறது நடக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளவு காசு அப்படின்ட்டு சில ஆன்லைன்லயே மோசடி செய்யறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட எங்களுடைய கம்பெனி ஐடி ஊழியர்களுக்கு ஒரு மெயில் மாதிரி போட்டாங்க. அதாவது இந்த கம்பெனி எங்கேயுமே ஆன்லைன்ல ப்ராசஸிங் ஃபீ அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கறத வாங்கறதே இல்லை. இந்த ப்ராசஸிங் ஃபீ அது மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கிட்ட சொல்லுங்க, இது மாதிரி கிடையவே கிடையாதுன்னு. ஒரு நல்ல பிராண்டடான கம்பெனி நேம் எடுத்து அவங்க அங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தரேன் பண்றேன் அப்படின்னு சொல்லறதுனால அவங்க வந்து அந்த பேரை யூஸ் பண்ணி நிறைய பேரு அந்த பிராண்டோடைய விஷயம் அப்படிங்கறதுனால தெரிஞ்சுக்கிட்டே அவங்க மோசடி அப்படிங்கறத செய்யறாங்க.
2: சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஆன்லைன்ல பணத்தை இழந்திருக்காங்களா?
3: ஆன்லைன்ல நீங்க வேலை செஞ்சுட்டாங்க ஒரு 20 மணி நேரம் ஒர்க்குக்கு இவ்வளவு வேலை அப்படின்ட்டு அவங்க 20 அவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே இல்லை. அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துட்டாங்க. இவங்க எந்த ஏஜென்சி மூலியமாவும் போல, இவங்க டைரக்டா அங்க கான்டாக்ட்ல இருக்கா அவங்க கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ண முடியல. ஆன்லைன்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இது பண்ணுங்க நான் தரோம், அது பண்ணுங்க தரோம்னு சொல்லிட்டு அதுல ஏமாந்து போய் அவங்க ஒர்க் பண்ணி அதுல பண்ணிருக்கிறாங்க. ஏமாறாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஏஜென்சி மூலமா போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உங்க வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்க ஏமாறாம இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றேன்ப்பா.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஸ்டார் இந்த திரைப்படம், இதுல இருந்து ரசிகா ரசிகா அந்த பல்ல ஒளிபரப்பு
2: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. உங்க கருத்துக்கு நன்றி அண்ணா.
3: தேங்க்யூப்பா.
2: தேங்க்யூண்ணா. உண்மைக்குமே எங்க ஆன்லைன்ல வந்து நம்ம பணங்களை வந்து இப்படி இழந்துகிட்டே இருக்கோம். இப்பயும் எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இப்படி ஒரு சோசியல் மீடியா ஒரு ஆப் மூலமாக அவங்களுக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு தான், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று விழுந்திருக்கு, இவ்வளோ பெரிய அமௌண்ட் விழுந்திருக்கு, உங்களுக்கு கார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலுமே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான். இப்படி கால் வரும்போது அவங்களுமே சரி என்னடா இது நமக்கு வந்து கார் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு சரி சொல்லுங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க, முதத்தவணையாக ஒரு 12,500 நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே சரி 12,500 தானே அப்படின்னு சொல்லிட்டு 12,500 அனுப்பிட்டாங்க. அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இவங்களுமே இடையில கேட்டிருந்தா அப்ளை ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு மேம், ப்ராசஸிங் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு நாள் அவங்களா கால் பண்ணுறாங்க, மேம் நீங்கள் போட்ட 12,500 சேர்த்து அது 2 மடங்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே கொஞ்சம் யோசித்துட்டு 12,500 2 மடங்குனா 25,000 ஆச்சுல்ல, இவங்களுமே சரி மறுபடியும் 25,000 போட்டிருக்காங்க. போட்டாச்சு. இன்னுமே மறுபடியும் கேட்டிருக்காங்க, என்ன சார் நான் இவ்வளோ காசு அனுப்பிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு இதுவுமே இல்லையே, ஒரு ப்ரூஃபுமே இல்லை, நான் பணம் அனுப்பியிருக்கேன் அவ்வளவுதான், என்ன மாதிரி ப்ராசஸ் போயிருக்கு, நீங்கள் எனக்கு எதுவுமே சென்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 25,000 2 மடங்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12,000 25,000 ஆச்சு, 25,000 50,000 ஆச்சுல்ல 2 மடங்கு. அதோட இவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க, இல்லை நான் அப்படிலாம் தர முடியாது, நான் போட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 37,500 இல்லை மேம் அது ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு, அந்த பணத்தையெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ண பிளாக் பண்ணிட்டாங்க. இவங்க எஸ்பி ஆஃபீஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மக்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து பொதுவாகவே நம்ம மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், 50,000, 1,00,000, 2,00,000 உங்களுக்கு உங்கள் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும், அவ்வளோ பணம் வரும் அப்படின்னு ஃபேக்காக மெசேஜுகள் வந்துட்டே தான் இருக்கும். நாம் தான் ரொம்ப சூதானமாக நடந்துக்கிட்டு பொறுப்புணர்ச்சியோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும். பணங்கிறது சம்பாதிச்சிடலாம், ஆனால் அந்த பணத்தை இழந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுக்கப்புறம் மன உளைச்சல்னு ஒன்று வந்துடும் வெளியே. இப்படி நம்மளே ரொம்ப கில்ட்டியாக

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:49 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். சமீப காலமா ஆன்லைனில் பண மோசடி நடந்துட்டு இருக்கு, ரொம்ப விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானுமே உங்களுக்கு தந்திருக்கேன். அந்த வகையில் உங்கள் கருத்துக்களை ரொம்பவே நல்லா தெரிவிச்சிங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த ஆன்லைன் உலகத்தில் கொள்ளையர்கள் நம்ம கதவையோ ஜன்னலையோ உடைச்சிட்டு உள்ளே வருவாங்கன்னு அவசியமே இல்லை. நம்ம கையில் இருக்கிற அந்த சின்ன ஸ்மார்ட் போனே போதும் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சேமிப்பை எந்த வகையில் மொத்தமாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. 10,000 ரூபா கொடுத்தா வாரத்தால் லட்சக்கணக்கில் லாபம் வரும், வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலான்னு யாராவது நமக்கு தூண்டில் போட்டாங்கன்னா முதல்ல நம்ம மனசில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உழைக்காமல் எந்த இடத்துலையும் எந்த காலத்துலையும் பணம் தானாகவே வராது அப்படிங்கிற உண்மையை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. இனிமேல் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபோனில் வர்ற எல்லா விளம்பரத்தையும் வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜையும் அப்படியே நம்பி ஏமாந்துடக்கூடாது. குறிப்பாக ஆன்லைனில் பணம் சம்பாதி

பாதிக்கலான்னு சொல்லி வர்ற எந்த லிங்கையும் தெரியாம கூட தொடவே கூடாது. அப்படியே ஒரு மெசேஜ் வருதா, அதை அப்படியே அமைக்கி பிடிச்சி அர்ச்சிவில் போட்டு விடுங்க, அவ்வளவுதான். அந்த மெசேஜை நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு, ஓடிபி, ஏடிஎம் பின் நம்பரு, இதையெல்லாம் யாராவது ஒருத்தவங்க கேட்டால் நம்ம அப்படியே நம்பி கொடுக்கவே கூடாது. இல்லை சீக்கிரமாக பணத்தை அனுப்புங்க, எனக்கு அவசரமாக இருக்குது, இந்த பணத்தை அனுப்புங்க அப்படின்னு அவசரப்படுத்தினாலோ பயப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து யோசித்து எந்த காவல்துறையும் பேங்க் மேலாளரும் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டி பணம் கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு தெரியாத பழக்கமே இல்லாத ஆன்லைன் ஆப்புகள்லேருந்து சோசியல் மீடியாவில் புதுசாக பழகிறவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம காசை கொண்டு போய் முதலீடு பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மளோட பெரிய ஆயுதம். இதெல்லாம் நம்ம மட்டும் கற்றுக்கிட்டா போதாது, வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவங்க கிட்டையும் ஃபோனை பற்றி தெரியாத அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் இதை பற்றி உட்காந்து அன்பாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆன்லைன் கொள்ளையர்களுக்கு இவங்க தான் ஈஸியான டார்கெட்டு. ஏன்னா வீட்டில் சும்மா இருப்பாங்க, ஏதாவது மொபைல், சில வயதானவங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட சரி வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுக்கறது வழக்கம்தான். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி காசு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர்கள் வந்து அதில் போய் வீணாக போய் மாட்டிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சில நேயர்கள் வர்றீங்க, கொஞ்சம் முன்னாடியே வாங்க, என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஒரு 11 மணிக்கு முன்னாடியே வாங்க, பேசலாம், நிகழ்ச்சியில் பேசலாம், உங்களோட கருத்துக்களையுமே தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ఓసై ఎఫ్ఎం 90.4
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் மதி. பலருமே நம்ம சுயமா இருக்கணும், யாருகிட்டயும் எந்த உதவியும் கேட்காம நம்மளே சம்பாதிச்சு வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தங்க கிட்ட நம்மளோட தேவைகளை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொல்லி காட்டும் போது, ஏண்டா இவங்க கிட்ட கேட்டு வாங்கணும், இதுக்கு நம்மளே ஒரு வேலைக்கு போயோ இல்ல சுயமா ஒரு வேலை செஞ்சியோ சமாளிச்சு இருந்திருக்கலாம்னு தோணும். இப்பெல்லாம் நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. அதுலயும் பெண்கள் ஆண்களுக்கு உறுதுணையா இருந்த காலம் மாறி இப்போ ஆண்களும் அதிக அளவுல பெண்களுக்கு, அதாவது தன்னோட மனைவியா இருக்கட்டும், தன்னோட சகோதரி அம்மான்னு எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு பக்கம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம பெண்கள் வளர்ந்துகிட்டு வர்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் தன்னோட கணவர் சப்போர்ட்டிவா இருக்கிறதால கூட நிறைய பெண்கள் பல தொழில்கள் செஞ்சு முன்னேறிட்டும் வர்றாங்க. முன்னாடிலாம் தனியா ஒரு தொழில் தொடங்க போறாங்கன்னா அதுக்கு அதிகமான செலவாகும், அதிக அளவுல கடன் வாங்கணும். ஒருவேளை நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு நம்ம நினைச்ச மாதிரி தொழில லாபம் கிடைக்கலன்னா, கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிதான் நிறைய பெண்கள் சுயமா தொழில் செய்யவே பயப்பட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிறைய தொழிலுக்கு நம்ம பெரிய அளவுல கடன் வாங்கணும்னோ இல்ல அதிக அளவுல முதலீடு செய்யணும்னோ அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட தொழில் செய்யறதுக்கான ஆர்வமும் திறமையும் இருந்தா போதும், நம்மளும் தொழில் முனைவோர் ஆகலாம்னு நிரூபிச்சிருக்கிறவங்க தான் திருச்சியை சேர்ந்த கீதா சரவணன். பிகாம் படிப்பு முடிச்சதுமே திருமணமான இவங்க டிவி சேனல்ல மணப்பெண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கான படிப்பு பத்தி பாத்திருக்காங்க. அதுல ஆர்வம் வரவே தன்னோட கணவர் கிட்ட போய் கேட்கவும் அவங்களும் சரின்னு சொல்லி படிக்க சொல்லிருக்காங்க. சொல்லணும்னா இப்ப ஒரு 10 வருஷமா தான் இந்த கோர்ஸ் நல்ல பிரபலம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க இந்த கோர்ஸ படிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2010 2018 வரைக்கும் எங்க ஊர்ல பார்த்தோம்னா 2-3 பேர்தான் இதுக்கான படிப்பு படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா இப்ப ஒரு தெருவுக்கே ஒருத்தங்க இத படிச்சு கடையும் வச்சு நடத்திட்டும் வர்றாங்க. இவங்க 2007 படிச்சு முடிச்சு அந்த நேரத்துல இவங்க வீட்டுல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்களோட தங்கச்சிக்கே மேக்கப் போடவும் நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஒரு சில படிப்புகள்லாம் நம்மளுக்கு படிக்கும் போது அந்த படிப்பு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்காது, நம்ம எல்லாம் எங்க போய் வேலை பார்க்க போறோம் அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்ச படிப்பை விட தனக்கு கிடைக்கிற வேலைகள் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இவங்க படிக்கும் போது இவங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை 4 பேர் சொன்ன வார்த்தை கேட்கும் போது இவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன முதலீடு போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உறவினர்கள்னு எல்லாருக்குமே மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணத்தப்போ மணப்பெண்கள் கையில ஒரு பூங்கத்து மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மேக்கப் போட போறதும் இன்னொரு பக்கம் தான் கத்துக்கிட்ட படிப்பை இவங்களும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தையும் தாண்டி தஞ்சாவூர் அதை சுத்தி இருக்கிற நிறைய இடத்துக்கு போய் மேக்கப் போடுறதையும் செஞ்சு இப்ப இவங்க 700 ரெகுலர் வாடிக்கையாளரை தாம் வசம் வச்சிருக்காங்க. ஒரு தொண்டு நிறுவனம் மூலமா 3000 மாணவிகளுக்கு பொக்கே செய்யறது பத்தியும் 1000 பெண்களுக்கு மணப்பெண் அலங்காரம் பண்றதுக்கான பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி டர்க்கி டவல்ல பொக்கே செய்யற ஐடியாவையும் கண்டுபிடிச்சு அதுலயும் பொம்மைகள் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மணப்பெண் அலங்காரத்துக்கு மட்டுமே 10,000 ரூபாய் வாங்குறாங்க. மாசம் 2.5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவரும் பண்றாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு அவங்க பெரிய முதலீடும் போடல, கடனும் வாங்கல. அவங்க கிட்ட இருந்த ஆர்வம் அப்புறம் அவங்களோட திறமை மட்டும்தான் இந்த அளவுக்கு இவங்க உயர்ந்ததுக்கு காரணம்னே சொல்லலாம். கீதா சரவணன் இன்னும் நிறைய பெண்களுக்கு தான் கற்ற கல்வியையும் அனுபவங்களையும் சொல்லி கொடுத்து பல பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும்னு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட். தங்கச்சி மடம் தண்ணீர் ரோட்டு கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடி தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகாத அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னென்னா, சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தையில் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, சாதா ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூடை பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டு வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழுவலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கனவா முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்ல. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. சுவைகள் ஆறு இருக்கு. இந்த ஆறுல எல்லாருக்குமே பிடிச்ச சுவைன்னு பார்த்தோம்னா அது இனிப்பு. ஏன்னா இனிப்புன்னு நம்ம சொல்லும் போதே அது எதுல செஞ்சிருப்பாங்க, ஒண்ணு பால்ல இல்லனா கடலை மாவுல இல்ல ரவை, இந்த மூணுலயும் தான் அதிகமான இனிப்புகள் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குறிப்பிட்ட இடங்கள்ல பார்த்தோம்னா குறிப்பிட்ட இனிப்புகள் மட்டும் தான் ஸ்பெஷலா இருக்கும். சில இனிப்புகளோட பேரை நம்ம சொன்னதுமே நமக்கு அந்த ஊர் தான் ஞாபகத்துல வரும். அப்படி உலக பிரசித்தி பெற்ற ஒரு உணவுப் பொருள் தான் லட்டு. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லட்டு வந்துடுச்சு. அதாவது 1715 வருஷம் ஆகஸ்ட் மாசம்தான் லட்டுன்னு ஒரு இனிப்பு பொருளை ஆந்திர மாநிலம் திருப்பதியில முதல் முறையா இதை செஞ்சிருக்காங்க. இப்படி திருப்பதினாலே லட்டு தான் அப்படிங்கறது சின்ன குழந்தைங்க மனசுலயுமே ஆழமா பதிஞ்சிருக்கும். ஆனா இப்பெல்லாம் இந்த லட்டை வாங்குறதுக்காக நம்ம திருப்பதி வரைக்கும் போகணும்லாம் இல்ல. நம்ம ஊர்களிலேயே பெரிய பெரிய ஸ்வீட் கடைகள் எல்லாம் இந்த லட்டு கிடைக்கும். ஆனா நம்ம பகுதிகளில் நல்ல கலர்ஃபுல்லா நிறைய நெய் விட்டு செஞ்ச லட்டெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பார்த்தாலே நாக்குல எச்சில் ஊறும், அந்த அளவுக்கு அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம செய்ய நினைக்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நமக்கு செய்ய வராது, நம்ம செஞ்சா நல்லாவும் இருக்காது, நம்ம செஞ்சா யார் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்மள நாமளே ஏதாவது நினைச்சுக்கிட்டு செய்யாம விட்டுருவோம். இன்னைக்கு இந்த லட்டு எப்படி செய்யலாம், இந்த லட்டை செஞ்சு எப்படி விற்பனை பண்ணலான்னு தான் நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சரி, லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல கடலைப்பருப்பு ஒரு 1.5 கப், கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் சர்க்கரை ஒரு 1.5 கப், தண்ணி ஒரு 1/2 கப், கலர் பொடி, அப்புறம் ஏலக்காய் தூள், அப்புறம் நட்ஸ், கிஸ்மிஸ் பழம், நெய் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமா உப்பு. உப்பு ஏன்னா எந்த ஒரு இனிப்பு பொருள் நம்ம செய்யறோம்னாலும் அதுல நம்ம லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்காவது நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. சோ அதனால எந்த ஒரு இனிப்பு பொருள் செஞ்சாலும் நம்ம லைட்டா அதுல உப்பு ஆட் பண்ணிக்கணும். முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுல தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி இல்லாம அதை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்பா போட்டு நைஸா அரைச்சு எடுக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கடாயில எண்ணெய ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச கடலை மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி அதுல போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு சமையல் பண்றோம்னா அப்போ மிதமான தீல தான் வச்சு சமையல் செய்வோம். ஆனா இதுக்கு அப்படி தேவையில்லை. நம்ம அதிகமான தீ வச்சு கூட 1 நிமிஷம் வச்சு நம்ம இத பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சு கொரகொரப்பா அரைச்சிருக்கிறதால இது சீக்கிரமே வெந்துரும். இப்போ பொறிச்ச மாவு பாக்குறதுக்கு பக்கோடா மாதிரி இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயில நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 1/2 கப் சீனியும் அதுல 1/2 கப் தண்ணியும் சேர்த்து கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கணும். பதம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தேவைனா பாகு கொதிக்கும் போதே அதுல கொஞ்சம் கலர் பொடியும் கொஞ்சம் டேஸ்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கலர் பாகுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கடலை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஒரு சின்ன பொரிக்கஞ்சட்டியில நம்ம 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அதுல நட்ஸையும் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். பொறிச்சதை நம்ம ஏற்கனவே ஆற வச்ச மாவு கூட சேர்த்து இப்போ லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிக்க வேண்டியதுதான். நம்ம செஞ்ச இந்த லட்டை நம்ம 10 நாள் வரைக்குமே கெடாம வச்சுக்கலாம். இத சின்ன சின்ன பாக்ஸ்ல ஒரு 5-5 போட்டு கூட நம்ம விற்பனையும் பண்ணலாம். இல்ல நல்ல தரமான லேபிள் ஒட்டி அந்த லேபிள்ல நம்ம என்னைக்கு இத செஞ்சோம், எத்தனை நாள் வரைக்கும் இத யூஸ் பண்ணலாங்கிற டீடைல போட்டு நம்ம பேக்கரிகள்லயும் இத விற்பனை செய்யலாம். எவ்வளவுதான் நம்ம ஸ்வீட்ட கடையில வாங்கி சாப்பிட்டாலுமே நம்ம வீட்டுல நம்ம கையால பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் போது அதோட டேஸ்டே செமையா தாங்க இருக்கும். பசங்களும் இத விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்தே பண்ணும் போது நம்ம குழந்தைங்களுக்கும் இத பண்றதுக்கு ஒரு ஆர்வம் வரும். நம்ம அம்மா சுயமா ஒரு தொழில் பண்றாங்க, நாளைக்கு இதே மாதிரி நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு சுய தொழில் பண்ணணுங்கிற ஆர்வமும் குழந்தைங்களுக்குள்ள வரும். சோ நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வர்றதுக்கு இன்னைக்கே நம்ம ஒரு ஆரம்பமா இருக்கலாம்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்மள நிறைய பேருக்கு காலையில எந்திரிச்சதுமே காஃபி இல்லைன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இது கட்டாயமே கிடையாது. இருந்தாலும் காலையில எந்திரிச்சு குடிக்கும் போது ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம், காஃபி குடிச்சா கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம்னு தோணும். ஆனா அதே மாதிரி காலையில மட்டும் இல்லாம சாயங்காலமும் குடிக்கிற பழக்கமும் இருக்கும். ரோட்ல கூட பாத்தீங்கன்னா டீ கடைகள்லாம் காலையில திறந்து வச்சிருப்பாங்க, அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் டீ போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு நம்ம வீட்லயே 2 நேரம் டீ குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ மாறி வீட்டுக்கு வெளியே போற ஆண்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மேல காஃபியோ டீயோ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் தான் ஒரு பக்கம் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற பெண்களும் வேலைகளுக்கு நடுவுல டயர்டா இருந்துச்சுனாலோ இல்ல தலைவலி வந்தாலோ காஃபிய போட்டு குடிச்சா சரியாயிரும், இல்ல டீய போட்டு குடிச்சா சரியாகிடணும். இப்படி ஒரு நாளைக்கு அவங்களும் 2 மேல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காஃபி டீ குடிக்கிறது மட்டும் இல்லாம அது கூட பிஸ்கட்டையும் சாப்பிடுவாங்க. பிஸ்கட்லயுமே 1-2 சாப்பிட்ட பரவாயில்லைங்க, 1 பாக்கெட்டை முழுசா சாப்பிடுவாங்க. நம்ம அதிகமா கடையில வாங்குற இந்த பிஸ்கட்ல எல்லாம் மைதா மாவு, சர்க்கரை, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள்லாம் தயாரிக்கப்படுது. இந்த டீயும் பிஸ்கட்டும் சாப்பிடுறது சுவைக்காக மட்டும்தானே தவிர அதுல எந்த ஊட்டச்சத்துமே கிடையாது. இந்த ரெண்டுமே சாப்பிடும் போது பசிய போக்கும்னு நிறைய பேர் சொல்றத நானே கேட்டிருக்கேன். அம்மா குழந்தைக்கு பசிக்கும் 2 பிஸ்கட் கூடுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது உண்மையே கிடையாது. பிஸ்கட்ல இருக்கிற மைதாவும் சர்க்கரையும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிச்சு நமக்கு பசியை இன்னும் தூண்டதான் செய்யும். இதனால தேவையில்லாம நம்மளோட உடல் எடை தான் கூடும். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில சாப்பாட்டுக்கு 1 பாக்கெட் பிஸ்கட், சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்களுக்கும் 1 பாக்கெட் பிஸ்கட் கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இப்படி டீ கூட பிஸ்கட் சேர்த்து சாப்பிடும் போது மைதால இருக்கிற நார்ச்சத்து கம்மியா இருக்கிறதால இது வயிறு வீக்கம் இல்லைன்னா மலச்சிக்கல், செரிமான கோளாறுகளை நம்மளுக்கு உண்டு பண்ணும். இது மட்டும் இல்லாம நீரிழிவு நோய், இதய கோளாறு, வளர்சிதை மாற்றம், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அதிகரிச்சு நல்ல கொழுப்பையும் குறைச்சிரும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வர காரணமா இருக்கிறது இந்த டீ கூட பிஸ்கட் சாப்பிடறதுனால தானே. சரி, நம்ம அதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இருக்குல்ல, இந்த மாதிரி பருப்புகள் எல்லாம் புரதமும் மோனோசாச்சுரேட் பாலிசாச்சுரேட் கொழுப்பும் நார்ச்சத்தும் விட்டமின் இ அப்புறம் மெக்னீசியம் செலினியம் மாதிரியான அத்தியாவசியான தாதுக்கள் இருக்கு. நம்ம 1 கைப்பிடி அளவு இந்த பருப்பை சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் நம்மளோட பசியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம மூளையோட ஆரோக்கியத்துக்கும் இதயத்தோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப உதவியா இருக்கு. 2வதா முளை கட்டின பயிறு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கொள்ளு, இதெல்லாம் நம்ம முளைக்கட்டி சாப்பிடும் போது நம்ம உடம்புல ஊட்டச்சத்து பல மடங்கு அதிகரிக்கும். முளைக்கட்டின பயிரில் விட்டமின் சி, விட்டமின் பி, நார்ச்சத்து, புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால முளைக்கட்டின பயிரை நம்ம லேசாக வேக வச்சு அதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சை சேர்த்து நம்ம சாலட் போல வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். மூணாவதா ஃப்ரூட்ஸ். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா முதல்ல நம்ம டீ கொடுப்போம். அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் ஏதாவது வெட்டி கொண்டு கொடுப்போம். இது எதனால செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனா இப்போதான் எனக்குமே தெரியுது இந்த டீ கூட ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டீ சாப்பிட்டதுக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லனா ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். இப்ப டீ குடிக்கணும், டீ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்துல அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியான, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆப்பிள் பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு, பேரிக்காய், கொய்யா, மாதுளை பழங்களை கூட நம்ம அந்த நேரத்துல சாப்பிட்டுக்கலாம். நாலாவது வேர்க்கடலை. நமக்கு ஈஸியாகவும் ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கிறது இந்த வேர்க்கடலை தான். இதுலயும் புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து, அப்புறம் நிறைய விட்டமின்கள்லாம் இருக்கு. இந்த வேர்க்கடலைய நம்ம டீ கூட சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம், ஆனா ஒரு சிலருக்கு அசிடிட்டி, செரிமான பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. அஞ்சாவதா சூப்பு. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏன் டீ குடிக்காங்கன்னா தலைவலி வருது, உடம்பு டயர்ட் ஆகிருது. சோ அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு சூடா ஏதாவது குடிச்சா பெட்டரா இருக்குமே தான் தோணும். ஆனா அதுக்காக அவங்க செலக்ட் பண்றதா இந்த டீ. சூடா குடிச்சாலே பெட்டரா இருக்குன்னு தோணுது இல்ல. அப்போ நம்ம உடம்புக்கு சத்தான வெஜிடபிள் சூப் வச்சு குடிக்கலாமே. ஏன்னா இப்பெல்லாம் வார சந்தைகள்லயும் நம்மளுக்கு காய்கறிகள்லாம் தாராளமாவே கிடைக்குது. அப்போ எப்பவுமே நம்மளோட வீடுகள்ல காய்கறிகள் இருக்கும். சோ அந்த காய்கறிகளை வச்சு நம்ம டீ குடிக்கணும்னு தோன்ற நேரங்கள்ல நம்ம ஒரு சூப்பை சூடா வச்சு குடிச்சோம்னா அது நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியம். இப்படி நான் சொன்ன எல்லாமே அதிகமா நமக்கு எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ டீயை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா சத்தான இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை பிஸ்கட் தான் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்னு இல்லைன்னா ரெண்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வேண்டவே வேண்டாம். ஏன்னா உங்களோட உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சாதான் உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம், நீங்க சொல்றத குழந்தைங்களும் கேட்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட ஆரோக்கியத்திலையுமே அதிக கவனம் செலுத்துறது பெண்கள் தான். அதுக்காக ஆண்கள் கவனம் எடுத்துக்கலன்னு சொல்ல மாட்டேன், அதிகமா பெண்கள் எடுத்துப்பாங்கன்னு தான் சொல்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. பேர்ல சேமிப்பு தொடங்குறதுக்கு நிறைய காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்கு. இதுல தபால் துறை மூலமாவும் நிறைய திட்டங்கள் முன்னாடி இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்திய அரசாங்கத்தால ஆதரிக்கப்படுற ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம். இதுல குறைஞ்சபட்சம் பிரீமியர் தொகையும் அதிகமான போனஸ் தொகையுமே கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய பாலிசிகள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் PLI, அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இது தமிழ்ல சொல்லணும்னா தபால் ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தை ஆரம்பத்துல, அதாவது 1884 தபால் அலுவலக ஊழியர்களுக்காக மட்டுமே இந்திய ராணி பேரரசி போஸ்ட் ஆபீஸ் மூலமா இந்த திட்டத்தை

0: அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அதே வருஷமே தந்தி துறையோட ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 1894 பெண் ஊழியர்களுக்கும் காப்பீடு வழங்கும் திட்டமா இது மாறிடுச்சு. இப்போ மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்க, துணை ராணுவ சேவைகளை பணிபுரியறவங்க, பல்கலைக்கழகம், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அரசு வங்கி, பொதுத்துறை நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பங்கு சந்தை ஊழியர்கள்னு எல்லாருமே இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ல சேர்ந்து பயன்பெறலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பழமையான காப்பீடு திட்டமான இது 1884 தொடங்கி இப்ப வரைக்கும் செயல்பட்டு தான் இருக்கு. சரி, இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னலானா, நம்மளோட ஆதார் கார்டு, பான் கார்டு, அப்புறம் போட்டோ, இது கூடவே ஒரு சில நேரங்கள்ல மருத்துவ சான்றிதழ்களும் தேவைப்படும். அது தேவை இல்லைன்னா இந்த மூணையுமே எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் திட்டத்துல விண்ணப்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணிட்டு குறிப்பிட்ட தொகையும் கொடுத்தோம்னா நம்மளோட விண்ணப்ப படிவத்தை வாங்கிட்டு நமக்கு ஒரு பாஸ்புக்கும் கொடுப்பாங்க. அதுல நம்ம மாசம் மாசம் கட்டுற தொகையை பதிவு பண்ற மாதிரியா வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல விண்ணப்ப படிவத்தையும் மருத்துவ பரிசோதனை பண்ண சான்றிதழையும் சரி பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த பாலிசியை கொடுப்பாங்க. இதுல நம்ம எவ்வளவு தொகை கட்டணுங்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வயசு, அப்புறம் நம்ம கட்ட போற தொகையை பொறுத்து நமக்கு மாசம் 2000 ரூபாயிலிருந்து கட்டுற மாதிரி கூட இருக்கும். இந்த தொகையை நம்ம டைரக்டா போஸ்ட் ஆபீஸ்ல போய் கட்டிக்கலாம், இல்லனா மாசம் மாசம் நம்மளோட வங்கி கணக்குல இருந்து பிரீமியர் தொகையை கழிக்கிற மாதிரியான NACH வசதியும் இருக்கு. அதுவும் இல்லனா IPPB, அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற செயலி மூலமாவும் நம்ம பணத்தை கட்டிக்கலாம். இந்த பாலிசி எத்தனை வயசு வரைக்கும் கட்டிக்கலாம், பாலிசி போடுறவங்களோட வயசு, அப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்கிற திட்டத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு 59 வயசு வரைக்கும் கட்டிக்கலாம். ஆனா ஒரு சில பேர் 80 வயசு வரைக்குமே கட்டுவாங்க. ஒருவேளை உங்களுக்கான கால அளவை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பாலிசி எடுக்கும் போதே நீங்க எவ்வளவு நாள் கட்டணுங்கிறத உங்களுக்கான பாலிசி ஆவணத்துல இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாலிசி தொடங்கின 5 வருஷத்துக்கு அப்புறம் அத என்டோமெண்ட் பாலிசியா மாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கூட நீங்க மாத்திக்கலாம். இந்த என்டோமெண்ட் அப்படின்னா நம்ம காப்பீடு பாதுகாப்பு போட்டுக்கொள்ள அந்த பாதுகாப்பு தொகையும் நம்ம சேமிப்போட பலன்களையும் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்டையும் நம்ம ஒண்ணா இணைக்கிற மாதிரியான ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் தான் இந்த என்டோமெண்ட் பாலிசி. இந்த திட்டத்தை பத்தி நம்ம இன்னும் தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டைரக்டா நம்ம பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் கூட நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லனா PLI, அதாவது அஞ்சல் ஆயுள் காப்பீட்டின் அதிகாரப்பூர்வமான வலைதளம், அப்புறம் பாலிசி பசார் போன்ற நிதி நிறுவனங்கள் மூலமாவும் நம்ம தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசி பத்தின இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அலுவலர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லன்னா PLI, அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோட அதிகாரப்பூர்வ வலைதளம், இல்ல பாலிசி பசார் போன்ற நிதி நிறுவனங்கள் மூலமா கூட நீங்க இது பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 நேதல் பண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் மதி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. பாம்பன், ஆமா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்க பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 2 வள்ளம் கிடந்துச்சு. வள்ளம் கிடந்தா நான் எங்க ஃபேமிலி, எங்க அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்க அப்பா வந்து, எங்க அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா, ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டாங்கன்னா எங்க அப்பா பேசுற இங்கிலீஷ்ல அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா, விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. ஆனா நான் வந்து அண்ணன் நல்லா படிச்சாங்க, நல்ல கழுத்துல படிச்சாங்க. இன்னொரு ஒரு அண்ணன் கஸ்டம்ஸ்ல வேலை வைத்தாங்க, 2 தேவகோட்டையில படிச்சாங்க. நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைகளும் படிக்கல. நான் 7 படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா, தெக்குவாடி வந்து அந்த அந்தோணியாசு கோயிலுக்கு நேரையெல்லாம் பார்த்தா குரங்கு மரம், பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழு, நம்ம வச்சுருக்கிறத அப்பீடு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க உடைய சரக்கை அவங்களே உடத்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் 1 மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் கூடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தால் நான் அதை அப்படியே படிப்பேன். நான் கண்டினியூ பண்ண முடியல, வீட்டு சும்மா அதிகம், அதுக்கெல்ல வேலை. அதனால் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சி அதை தாளிச்சு, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சி தாளிச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் 2 வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் எங்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த 7 முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் 2.5 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைக்கல்ல வச்சு கடைக்கல்ல கிடக்கும்போது வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையல மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியக்கரைன்னு சொல்ல பொறுத்தளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போய் ஓடணும், சரி ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்கரை லாக்க வலிஞ்சான், வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் விழவும் அந்த பிள்ளைய பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாதனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்தனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கலந்த வெள்ளத்தில் ஏறி அந்த ஒத்த கையில நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளைய தூக்கிட்டு போய் அந்த வெள்ளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஒசக்க தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே கை அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வெள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளைய தூக்கி அந்த வெள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்க போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
4: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: வணக்கம் நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா, இரவு வந்து ஒரு 7 மணி அல்லது ஈவன் ஒரு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்லாட்டி இரவு உணவு சாப்பிடுறது மிகவும் ஆபத்து, எல்லா விதமான உடல் பருமன் சக்கரை நோய் எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு வாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்படுது. நிறைய மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு எல்லா வீட்டுக்கு வரத்துக்கே 8-9 மணி ஆகுது, இல்லைங்களா, நைட்டு தான் பொறுமையாக சமைச்சு சாப்பிட முடியுது. மேபி ஒரு ஆஃபீஸ் ஜாப் இருக்கிறவங்க ஒரு 6 மணிக்கு டான் வீட்டுக்கு வரவங்க மேபி இதை கடைபிடிக்க முடியுமா இருக்கும். பட் பெரும்பாலும் நான் நல்லா உழைச்சிட்டு நைட்டு வரவங்களால் அதை பின்பற்ற முடியல இல்லைங்களா. ஈவன் மருத்துவர்கள் சொல்கிறோம், நாங்களே ஓபிடி பார்த்துட்டு 9 வரைக்கும் வீட்டுக்கு வரோம், அது எப்படி இரவு உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும்னு ஒரு எதிர்வாதம் முன்வைக்கப்படுது. ஸோ இதற்கான தீர்வு என்ன? ஸோ இரவு உணவு சாப்பிட்றது ஆபத்தா ஆபத்து இல்லையா, அல்லது அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்? முன்னாடிலாம் நம்ம ஒரு மதுரையை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு சுட சுட இட்லி கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ நம்ம ஊரில் எல்லா நகரங்களுமே தூங்கா நகரமாயிருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கே போனாலும் இரவு கடைகள் அதுவும் உணவு விடுதிகள் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. நைட்டு பிரியாணி, நள்ளிரவு பிரியாணி 2 மணிக்கு 3 மணிக்கு டைம்லாம் இப்போ இல்லை, 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்குது சரிங்களா, 24 hours ஃபுட் டெலிவரி கிடைக்குது, எல்லாம் ஆர்டர் பண்ணால் வருது. ஸோ எல்லாம் போய் ராத்திரி உணவுக்குன்னே தேடி லைன் கட்டி நின்று சாப்பிட்றாங்க. முன்னாடிலாம் வேலைக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சுங்கிறவங்க ஏதாவது முடியலன்னா சாப்பிடுவாங்க. இப்போ ராத்திரி உணவுக்கு சாப்பிட்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹேபிட் மாதிரி, அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை என்ன இதுன்னு பார்ப்போம். முதல்ல வரலாறுலேருந்து ஆரம்பிப்போங்க. நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செயற்கை விளக்குகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரவு உணவுன்னு ஒன்று கிடையாது. இரவு உணவுங்கிறது பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் சூரியன் மறையறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க சரிங்களா. சூரியன் உதிச்ச பின்னாடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சூரியன் மறையறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் அப்புறம் செயற்கை மின் விளக்குகள்லாம் வர ஆரம்பித்த பிறகு தான், அந்த லைட் ஆர்டிஃபிஷியல் லைட் வந்த பிறகு தான் இரவு உணவு அப்படிங்கிறதே மாற ஆரம்பிச்சிது. அப்ப மற்ற வேலை உணவுகள்லாம் எப்படிங்க? மற்ற வேலை உணவுகளும் அப்படிதான். அந்த காலத்துல பிரேக் ஃபாஸ்ட்னு ஒண்ணும் கிடையாது. சோ பிரேக்கிங் தி ஃபாஸ்ட் அப்படிங்கறதே 17ஆம் நூற்றாண்டுல தான் அந்த பழக்கம் வந்துச்சு. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை உணவுங்கிறதே ஒரு 11-12 மணிக்கா சாப்பிடுவாங்க. அதுதான் ஆக்சுவலி காலை உணவு. ஒண்ணு இரவு உணவு அப்படின்னு ஒண்ணு எதுவும் கிடையாது. சோ டின்னர் அப்படின்லாம் சொல்ற பழக்க வழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சாப்பிடுற உணவு தான். லஞ்சுன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. நஞ்சியான்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்நாக் மாதிரி. காலை உணவுங்கிறது 12 மணிக்கு, அதுதான் பிரேக்கிங் தி ஃபாஸ்ட்ல 17ஆம் நூற்றாண்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங் பண்ணிட்டு விரதத்தை முறியடிச்சிட்டு சாப்பிட்றதுதான் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் தி ஃபாஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இந்த பழக்க வழக்கங்கள் இப்படிதான் வந்துச்சு. ஸோ மதியம் தான் ஒரு நாளையோட முதல் உணவு, காலை உணவும் கிடையாது. அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரவு உணவுங்கிறது ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு, அது வந்து ஏழை எளிய மக்கள் ஒரு நார்மலான உணவும், வசதி படைத்தவர்கள் வந்து ரொம்ப ஒரு கிராண்டான விருந்துகளும் சாப்பிடுவாங்க. அதுதான் டின்னர் அப்படிங்கிற மாதிரி, லாவிஷ் டின்னர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சு. தொழில் புரட்சி நடந்துச்சு. அப்போ வந்து காலையில் ஷிஃப்ட் ஒர்க்குக்கு போகிறவங்க காலையில் சாப்பிட்டு போயாகணும். ஸோ அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது அப்படியே மதியானத்துலேருந்து தூக்கி காலையில் போயிடுச்சு. அப்புறம் வந்து நடுவில் வந்து இந்த நஞ்சியான்னா லஞ்ச் அப்படின்னு மாறிடுச்சு, அது மதிய உணவாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் உணவு எல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்து அது 6ங்கிறது அப்படியே ஷிஃப்ட் பண்ணி லைட் இருக்கிறதுனால 7, 8, 9, 10 அப்படியே நீண்டுகிட்டே போகுது. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்து மக்கள் வந்து ஏதோ ஒரு பழையது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவாங்க. நல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் மத்தியானம் சாப்பிடுவாங்க ஏதாவது எடுத்துகிட்டு போய், இல்லாட்டி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயங்காலமாக ஒரு 6 மணிக்கு ஒரு உணவு நல்லா ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வேலை உணவுகள் தான் நம்ம ஊர்லயும் பழக்கத்துல இருந்திருக்கு. இரவு உணவு ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சர்க்காடியன் ரிதம்ங்கிறது நம்ம எப்ப தூங்குறோம், எப்ப முழிக்கிறோம், நம்ம ஹார்மோன்கள்லாம் எப்ப ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறது நிர்ணயம் பண்ணுது. நம்ம மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதியில சூப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதுதான் இதெல்லாம் வந்து தீர்மானிக்குது. இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து மெயினா தீர்மானிக்கக்கூடியது லைட் ஒளி, வெளிச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை மெயினா வந்து தீர்மானிக்குது. ஆனா இப்போ வந்து செயற்கை விளக்குகள் வந்த பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறி போச்சு. சர்க்காடியன் ரிதமே நம்ம ஒரு லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம பழகிட்டு வந்த விஷயங்கள் இப்ப நிறைய வந்து மாறிடுச்சு. ஏன்னா செயற்கை விளக்குகள் நைட் எரிய ஆரம்பிக்கும் போது அந்த லைட்டுங்கிற சிக்னல் கட் ஆகணும் ஆகுறது இல்லை, 6 மணிக்கு லைட் அணையறது இல்லை இல்லையா. ஸோ அப்போ ஆன்லேயே இருக்குது நம்ம சர்க்காடியன் ரிதம், சரிங்களா. ஸோ அந்த இரவு தூங்குறதுக்கான ஹார்மோனு அதெல்லாம் மெலட்டானின் அதெல்லாம் வந்து சுரக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் உணவு, மெயின் வந்து லைட்டு, ரெண்டாவது உணவு. உணவும் நீங்கள் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டா அப்படியே வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து சர்க்காடியன் ரிதம் வந்து ஒரு தூங்குற நிலைக்கு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. உணவை ரொம்ப லேட்டாக எடுக்கும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஹார்மோனும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதனால தான் இரவு உணவை சாப்பிடுது ஆபத்தானது, அதனால தான் பெரும்பாலான நோய்கள் வருது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ இது உண்மையா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இரவு உணவை சாப்பிடுறது அடுத்த நாள் நம்ம ரொம்ப அந்த பசி இருக்கக்கூடிய உணர்வு வந்து ரொம்ப அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால இரவு உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிடும்பொழுது அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரி பசிக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். அதாவது ஹங்கர் ஹார்மோன்ஸ் அதெல்லாம் வந்து அதிகம் பண்ணுது.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: உடல் கொழுப்பை சேகரிக்கக்கூடிய நிறைய மாலிகுலர் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்களை ரொம்ப இரவு உணவு லேட்டா சாப்பிடுறது அதிகம் பண்ணுது. அப்புறம் பகல் டைம்ல நம்ம எனர்ஜி எந்த அளவுக்கு செலவு பண்றோம் அதை வந்து குறைக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சர்க்கரை வந்து சரியா சமன்படுத்தக்கூடிய நிலை, குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவோம், அது வந்து மாறுது. நம்ம உணவு ஜீரணமாகும் தன்மை மாறுது. நம்ம ரெஸ்டா இருக்கும்போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், எவ்வளவு எரிசக்தி எரியுதுன்னு அது மாறுது. இத்தனை மாற்றங்கள் உடம்புல நடக்குது நைட்டு கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றதுனால. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாளைக்கான ஒட்டுமொத்த கலோரிகளில் 50% மேலே நீங்கள் இரவு உணவாகவே சாப்பிட்றீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அது வந்து உடல் பருமன், இந்த சர்க்கரை நோய், மெட்டபாலிக் நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளை பன்மடங்கு அதிகம் பண்ணுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீங்கள் நைட்டு சாப்பிட்ட உடனே நீங்கள் படுக்கைக்கு போறீங்கன்னா 30% உடல் பருமன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு ஸ்நாக்ஸ், அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே சிப்ஸ் முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி சாப்பிடும்போது 40%-50% உடல் பருமன் அதிகமாகுது. இந்த ரெண்டு பழக்கமும் சேர்ந்து பின்பற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இரவு உணவையும் கொஞ்சம் சாப்பிட்டு உடனே ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அப்புறம் உடனே தூங்க போறீங்கன்னு வச்சுங்க பெட்டுக்கு, அது கிட்டத்தட்ட 200% உங்களுக்கு உடல் பருமன், சக்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஓ, இத்தனை பிரச்சனை இருக்கா அப்படின்னா, அப்ப இணையத்துல சொல்ற கருத்துக்கள் எல்லாம் கரெக்டு தானே? ஸோ இப்ப ராத்திரி உணவுங்கிறது பயங்கர ஆபத்தானது, ராத்திரி உணவு சாப்பிட்டா அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா அதுதான் இல்லை. இப்ப ரெண்டு விஷயம், பிராக்டிக்கலான விஷயம் நமக்கு வருவோம். பசங்க ஸ்கூலு டியூஷனு அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் வராங்க, சரிங்களா, அவங்க 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? பிராக்டிக்கலான டிஃபிகல்ட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு நைட்டு வராங்க, அவங்க ஒரு 6-7 மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? அதுவும் பிராக்டிக்கலாக கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு இரவு வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவோட தன்மை வந்து மேபி நம்ம மாற்றி சாப்பிட்டா நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குமா, உடம்பு ஆரோக்கியமாகுமா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, மாவுச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளுக்கு பதிலாக புரதங்கள், காய்கறிகள் அதிகமாக உள்ள உணவுகளை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் வந்து ஒரு நல்ல ஒரு உடல் பயிற்சி, சரிங்களா, ஒரு 5-6 மணிக்கு ஏதோ ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணிட்டு இரவு உணர்ந்து புரதம் காய்கறிகள் மிகுந்த உணவு, சரிங்களா, மாவுச்சத்து இல்லை. இப்போ என்ன ஆகுது, புரதம் காய்கறிகள் மிகுந்த உணவு எடுக்கும்போது இன்சுலின் ஹார்மோன் வந்து அதிகமாக தூண்டப்படாது. இந்த புரதம் காய்கறிகள் மிகுந்த உணவை இரவு உணவாக எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அடுத்த நாள் பசி வந்து நல்லாவே அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பிளட் ப்ரெஷர் பிபி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ரத்த குழாயோட ஸ்டிஃப்னஸ், அதுதான் பின்னாடி ஹார்ட் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து குறையிறது தெரிய வந்திருக்கு நாளடைவில் எடுக்கும் பொழுது. அப்புறம் காலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பசியின்மை, ஒரு நல்ல ஒரு வயிறு நிரம்பின மாதிரி ஒரு நிலை, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காலையில் எரிசக்தி எரியற தன்மை வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், லேட் நைட் சாப்பிடும்போது எரிசக்தி எரியற தன்மை குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம், இதில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த சாயங்காலமோ அல்லது நைட்டோ முடிஞ்ச இன்னொரு 30 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணால் அடுத்த நாள் வந்து மற்ற டைம் எக்ஸசைஸ் பண்ணுறத விட இந்த மசில் மாஸ், சரிங்களா, லீன் மசில் மாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொழுப்போட பர்சன்டேஜ், பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், அது வந்து டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இரவு உணவு சாப்பிட்டா என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த எல்லா பிரச்சனையுமே சிம்பிளாக இரவு உணவை என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நாம் வந்து நம்ம கவனித்தா அது வந்து அருமையான, அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப நல்ல முடிவுகள் வந்ததாகனு சொல்லிச்சு.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம், புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இப்ப நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானு என்ன சார்ந்த நண்பர்கள் இந்த குழுமம் இதுல இந்த பேலிய உணவு முறை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாவே இரவு வந்து நம்ம மாவுச்சத்து கம்மியான புரத உணவுகள் காய்கறி உணவுகள் இதெல்லாம் அறிவுறுத்திட்டு வரோம். எப்பவும் போல இரவு வந்து நான் எப்பவும் போல ஒரு 8 மணிக்கு நம்ம ரொம்ப லேட் நைட் சாப்பிட சொல்றது இல்ல, 11 மணிக்கு அந்த மாதிரி ஒரு 8-9 மணிக்குள்ள சாப்பிட சொல்றோம். கரெக்டான உணவுகள் எடுக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இப்ப சொல்லப்படுதோ இது எல்லா பிரச்சனைகளையும் தீர்வாகிறத பாக்குறோம். ஸோ நம்ம இரவு உணவு வேணாம்னு சொல்றது இல்ல, ஈவன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் டயட் பிளான்ஸ் கொடுக்குற நண்பர்களுக்கு வந்து பெரும்பாலானவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு இன்னும் நிறைய பேர் காலையில ஃபாஸ்டிங் இருந்துட்டு மதிய நைட் உணவு அப்படிதான் கொடுக்குறோம். இரவு வந்து நல்ல ஒரு புரதம் மிகுந்த உணவுகள், மாவுச்சத்து இட்லி தோசை சாப்பாடு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுவோம். பட் புரதம் மிகுந்த உணவுகள் காய்கறி உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மாதிரி எடுக்கும்போது எதர் பேலியோலையோ அல்லது இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்லையோ லோ கார்பில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இரவு சரியான உணவு முறை எடுக்கும் பொழுது எல்லா சக்கரை நோய் உடல் பருமன் சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PCOD ஃபேட்டி லிவர் இது அந்த ட்ரைகிளிசரைடு அதிக ரத்த கொழுப்பு இது எல்லாமே ரொம்ப அருமையாக குறையிறத நான் கண் கூட 1000 பேஷண்ட்டோட டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள்லாம் மேலும் நான் பார்த்தேன். ஸோ இரவு உணவை சாப்பிட்டாவே ஆபத்து அப்படின்னு கிடையாது சரிங்களா. இரவு உணவு உங்களால் தவிர்க்க முடியுது, உங்களோட வேலைகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க முடியும். நீங்கள் இரவு வந்து ஒரு மாவுச்சத்து உணவு தான் சாப்பிடணும், எனக்கு இட்லி தான் சார் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள்

0: எடுத்தீங்க, அதுவும் வந்து சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு, அதாவது இரவு உணவு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கு 11 மணிக்கு சாப்பிடணும், ஒரு 8, 8, 9 உள்ள சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படுக்க போங்க. முடிஞ்சால் இதை சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். நைட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியலனா சாயங்காலம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எது எதுலாம் பிரச்சனைன்னு நினைக்கிறமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறத தெள்ள தெளிவான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. எனக்கு கண்கூடான எவிடன்ஸும் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இரவு மாவச்சத்து தான் சாப்பிடணுமா, சரி நீங்கள் கொஞ்சம் நேரமாக ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு இரவு உணவை நார்மலாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன உணவை சாப்பிட்றீங்கிறத பார்த்து அதனுடைய தன்மையை மாற்றிக்கிட்டா, இரவு உணவுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த பிரச்சனையவே சரி பண்ணக்கூடிய ஆயுதமாக இரவு உணவை மாற்ற முடியும். ஸோ இரவு உணவு ஆபத்தானது, இரவு உணவா அந்த டைனோசர் வந்துருச்சு நீங்க எல்லாம் 5 கிலோமீட்டர் தாண்டி ஓடுங்க அப்படின்னு ஜுராசிக் பார்க்ல சொல்ற மாதிரி ஓட தேவையில்லை. இரவு உணவை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு இதே பிரச்சனைகள்ல இருந்து, இதே உடல் பருமன்ல இருந்து, இதே சக்கரை நோய், ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியே வரவும் முடியும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இணைந்திருங்கள்.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஆவுனா நம்ம அடிக்கடி டயட்டு டயட்டுன்னு நிறைய பேத்துக்கு உடல் பருமன் அப்புறம் சக்கரவனை நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறோம். டயட்டு ஒழுங்கா இருந்தா சூப்பரா நிறைய பிரச்சனைகள் விடுபடுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நிறைய பேர் சொல்லுது டயட்டு இருக்க முடியல டாக்டர், நான் டயட் இருக்கணும்னு காலையில ஆரம்பிக்கிறேன், மத்தியானம் மேனேஜர் சத்தம் போட்டாரு, அது செம டென்ஷன் ஆயிடுச்சு, வைஃப் சத்தம் போட்டாங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, அப்புறம் அதாச்சு இதாச்சு, நைட்டு போய் கடியில் ஃபுல்லாக சாப்பிட்டேன், ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர். ஸோ நிறைய பேர் டயட் இருந்தால் பயன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுதுங்க, ஆனாலும் டயட்டை பின்பற்ற முடியறதில்ல. ஸோ என்னதான் நம்ம மாவு சத்து புரதச்சத்து காய்கறி சத்து நார் சத்து அதெல்லாம் சொன்னாலும் நிறைய பேர் மனசு சார்ந்த அந்த கட்டுப்பாடு இல்லாததுனால தாங்க நிறைய பேர்த்தால் உணவு முறையை பின்பற்ற முடியறதில்ல. ஸோ இந்த மனசு இந்த அதிக பசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிங் அப்படின்லாம் சொல்லுவோம், திடீர்னு எதையா ஒன்று எடுத்து சாப்பிட்லான்னு தோணும், நல்லா தான் இருப்போம் சரி எல்லாம் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நைட்டு 10 மணிக்கு எதையா ஒன்று சாப்பிட்லான்னு தோணும், ஏதாவது வீட்டில் என்ன இருக்கோ அப்படின்னு ஒரு தீனி எடுத்து சாப்பிட்டுவோம். இந்த கிரேவிங் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு 10 எளிய வழிகள் அதுதாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டோட மனோநல மருத்துவர்கள் கூட்டமைப்போட மாநில கருத்தரங்கு அதுலேயும் இதை பற்றி பேசியிருந்தேன், அந்த தகவலை உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 10 எளிய டிப்ஸாக பகிர்றேன். நம்ம உணவு முறையில் நம்ம 3 விதமான சாப்பிட்ற உணவு முறை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாட்டிக் ஈட்டிங். அப்படின்னா என்னங்க, பசித்து பூசிங்கிறாங்கல்ல அதான் அது, நம்ம பசினால சாப்பிட்றது உண்மையாக வந்து நமக்கு எனர்ஜி குறைஞ்சிருது, அப்போ உடம்புலேருந்து சில சிக்னல்லாம் முளைக்கு போய் நண்பா சாப்பிடு அப்படின்னு நம்ம கட்டளை வர்றது தான் ஹோமியோஸ்டாட்டிக் ஈட்டிங். இதுபடி மட்டும் மனுஷங்க சாப்பிட்டாங்கன்னா எந்த வியாதியும் வராது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பசித்து பூசி ஆரோக்கியமாக இருக்கலாம்னு முன்னோர்கள் சொன்னது தான் கரெக்டு. ஆனால் இன்னும் 2 ஈட்டிங் இருக்குங்க, ஹீடோனிக் ஈட்டிங். அப்படின்னா ஹீடோனிக் ஈட்டிங்னா பசியே இருக்காது, இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடலான்னு தோணும், ஃபுல்லாக வயிறு நம்ப சாப்பிட்ருப்பீங்க, வயிற்றுல இடமே இருக்காது, உடம்பே போதும் போதுன்னு சொல்லும் மனசு சொல்லும், ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் நல்லா ஒரு கப்பில் அப்படியே கொடுக்குறாங்க, அதில் அப்படியே சாக்லேட் சாஸ்லாம் ஊற்றி கொடுத்தோன்னா அதை பார்த்தேன் சரி ஏதாவது இதுக்கு கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இது ஒரு கேப்பில் உள்ள சொருகலாம் அப்படின்னு நம்ம மனசு தோணி கஷ்டப்பட்டு வயிறு முட்டை அப்படி சாப்பிட்றோம் இல்லையா, இதுதாங்க ஹீடோனிக் ஈட்டிங். அதாவது பிளஷர், அந்த சந்தோஷத்துக்காக சாப்பிட்றது சரிங்களா, இது டோப்பமின் சர்க்கியூட்னு சொல்லுவோம், அதை தூண்டதுனால தருது. 3வது இமோஷனல் ஈட்டிங், நம்ம அமிக்டலான்னு சொல்லுவோம் மூளையில் ஒரு பகுதி இருக்குது, இதுலேருந்து வர்றது இது. இது என்னங்க, கோவானா சாப்பிட்றது, சந்தோஷம்னா சாப்பிட்றது, சோகமாக இருந்தால் சாப்பிட்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பதட்டமாக இருந்தால் சாப்பிட்றது, நம்ம வெவ்வேறு இமோஷன்ஸ் நம்மளுடைய மனோநிலைகள் அதையும் நம்ம ஈட்டிங்கும் லிங்க் பண்ணிக்கிறது. ஏகப்பட்ட பேர் இந்த இமோஷனல் ஈட்டிங் நிறையவே இருக்குதுங்க சரிங்களா. இதை தொடர்படுத்திட்டு நம்ம என்ன நம்ம மூடு மாறினாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து சாந்தமாயிடலாங்கிற மாதிரி ஒரு பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் சாப்பிட்றது நிறையா இருக்குது. ஸோ இந்த பசித்து புசிங்கிற ஃபர்ஸ்ட் டைப் ஈட்டிங் பிரச்சனை இல்லைங்க, இந்த மற்ற 2 ஈட்டிங்கும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை தான். இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். இதுக்கு மெயினாக காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க. அப்படின்னா என்னங்க, நார்மலாக வந்து சிகரெட் அடிமையானவங்க மது அடிமையானவங்க அவங்களுக்குலாம் இந்த தெரப்பிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, நம்ம மனசில் ஒவ்வொரு எதையும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம செயல்பாடாக மாற்றிடுறோம். ஸோ அந்த எண்ணத்தை நம்ம கரெக்டாக பகுத்து அறிஞ்சு நம்ம ஓகே அதை செயல்பாடாக மாற்றாமல் அதுக்கு வேறு செயல்பாடுக்கு மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். இது நாம் உணவு இந்த கிரேவிங்க்கும் அப்ளை பண்ணலாம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த ட்ரிகர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. எதனால் திடீர்னு சாப்பிட்டீங்க, ஒரு ஜேர்னலில் எழுதுங்க, நான் கோவமாக இருந்தேன் சாப்பிட்டேன், யாரோ திட்டினாங்க சாப்பிட்டேன், அல்லது போர் அடிச்சது நான் சாப்பிட்டேன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நான் சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அது என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணும். ஸோ இதை நமக்கு புரிஞ்சாவே 20-30% இந்த மாதிரி கஜமஜான்னு சாப்பிட்றத தவிர்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஐடென்டிஃபைங் த ட்ரிகர். சரிங்களா, எதனால அந்த ட்ரிகர் வந்துச்சு. ரெண்டாவது, இந்த ட்ரிகர் வந்தோடனே எல்லா மனுஷங்களும் சாப்பிட்றாங்களா, இல்லை சிலர் தான் சாப்பிட்றாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு புயல் எடுக்கிறாப்புல. இது தனிச்சுக்கூடியும் சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்பு தான் சொல்லுவாங்க. ஓலை குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில் தான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். இப்போத்தான் நாங்கள் ஓடி இதை போட்டு இருக்கிறோம். முதல்ல விட ஓலை குச்சி தான். அங்கிட்டையும் மீன் பிடிப்போம், இங்கிட்டையும் மீன் பிடிப்போம். வடக்கையும் தெக்கையும் தோணி வளைச்சு, கடலை தோணி வளைச்சு. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இருக்குல்ல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்ட 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பல ஆண்டு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைத்தமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துலேயும் இருக்கிறோம். மறை எதுவுமே செய்த இதுக்கு எதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இது எவ்வளோ வருஷம் வந்துருச்சு, இந்த 8 வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தாச்சுட்டு தான் இருந்தான். அந்த தண்ணிக்கலையும் இதுக்குலையும் இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி. அந்த அங்கே ஒரு திறம் மாதிரி இருக்கும் தாங்கினேன். இந்த வளவு வருது, வளவு அதில் என்ன இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில். ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வரத்தான் இருந்தேன். வந்து மழை வந்து பார்த்தோம், அப்படிதான் இருந்துச்சு. முதல் வெடிச்சில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கழிச்சு சாத்திரியும் வந்துட்டு அவங்க போறீங்கனாக்கா அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்காலம் 6 மணிக்கு பலார்னு வெறிக்குது. வெள்ளி கட்ட வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: சோ ஆட்டோமேட்டிக் தாட் அப்படின்னு சொல்லுங்க, ட்ரிகர்னால என்ன என்ன மனசு வருது, கோபமா இருக்கும், சரி ஒரு சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டா நம்ம கோபம் தணிஞ்சிரும் அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிறோம். ஸோ அல்லது ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டோம், டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல இனிப்பாக ஒன்று சாப்பிட்டா அல்லது ஒரு புல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு அது மனசு சாந்தமாயிடும். ஸோ கோபங்கிறது ஒரு பிரச்சனை சரிங்களா, அல்லது சோகங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் இதுக்கு பிரியாணியோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டு அல்லது சாக்லேட் சாப்பிட்டா அது சரியாயிருங்கிறது இது வேறொரு எண்ணம். இதையும் இதையும் நாம லிங்க் பண்ணிக்கிறோம். இது ஆட்டோமேட்டிக் தாட், நாமளாம் நினச்சிக்கிறது சரி இது பண்ணால் இது பண்ணால் நமக்கு சரியாயிடும், அது சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம மைண்டு சின்ன வயசுலேருந்து பழகி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் தாட் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இது தாங்க ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு சேலஞ்சிங் த தாட் அப்படின்னா என்னதுங்க, உண்மையாக அது நடக்குமா, உண்மையாக ஒருத்தன் கூட சண்டை போட்டோம் அதை சரி பண்ணணும்னா அவங்க கிட்ட போய் சமாதானமாக பேசணும் அல்லது ஏன் சண்டைங்கிறது பார்த்து அதை சரி பண்ணணும், அதுதானே அந்த பிரச்சனையை சரி பண்ணும். அவங்க கூட சண்டை போட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாக போயிருமா, பிரியாணி சாப்பிட்டா சரியாக போயிருமா, இப்படி நாம் ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்படி யோசிச்சா நம்ம மைண்டு குழம்பு போயிருக்கிற மைண்டு கொஞ்சம் தெளிவாகும். ஆமாம் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படிங்க அவங்க போட்ட அவங்க கூட போட்ட சண்டை சரியாகும் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு ஒரு தெளிவு வரும் இல்லையா. இதுதாங்க மூணாவது சேலஞ்சிங் த தாட். நாலாவது இதுதாங்க முக்கியமானது, ரீப்ளேஸ் த பிஹேவியர். ஸோ ஒரு தாட் வருது இதுக்கு சாப்பிட்டா சரியாக போயிருன்னு நினைக்கிறோம், அதுக்கு பதிலாக ஆரோக்கியமான வேறு வழிகளை பண்ணுங்க. உங்களுக்கு கோபமோ அல்லது போர் அடிக்குது அல்லது சோகமோ ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது சந்தோஷம்னு வச்சுக்கிட்டா கூட எல்லாத்துக்கும் வேற வகையாக பண்ணுங்க. என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் போறது, ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்றது, அல்லது சைக்கிளில் ஒரு 10 நிமிஷம் ரவுண்டு போறது, என்ன வேணாலும் இருக்கலாம். நாய் வந்து ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போறது, அல்லது ஜஸ்ட் போய் சும்மா ஒரு குளியலை போட்டு வர்றது சூடா சரிங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அல்லது ஒரு காஃபி குடிக்கிறது என்னமோ ஒன்று சம்திங், ஒரு பிளாக் காஃபி குடிக்கிறது ஏதோ ஒன்று. ஸோ நீங்கள் நார்மலாக அந்த கோபமாக சோகமாக சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆக்ஷனை மட்டும் வேறு ஆக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ இது முக்கியமான விஷயங்க. அஞ்சாவது ஒரு முக்கியமான ரூலுங்க, 10 மினிட் ரூல். நிறைய டைம் இந்த கிரேவிங் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நாம் எந்த செயலும் செய்யாமல் இருந்தோம்னாவே 70% இந்த கிரேவிங் குறையிறதா வந்து ஆராய்ச்சின்னு சொல்லுது. ஸோ டக்குன்னு சாப்பிடணும்னு தோணுது, ஆர்டர் பண்ணிடுவோம், டக்குன்னு வீட்டில் போய் என்ன இருக்கோ அந்த டப்பாவை தட்டு சாப்பிட்றோம். ஒரு 10 நிமிஷம் ஆற போடுங்க, 10 நிமிஷம் பார்த்துக்கலாம், சரி இன்னும் ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிட்றதுனா 10 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் பண்ணுங்க, அல்லது 10 நிமிஷம் கழிச்சு போய் அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை திறக்கணும்னு யோசிங்க. 10 நிமிஷம் டைமர் வச்சுக்கோங்க மொபைலில். ஸோ 10 நிமிஷம் டைம் வச்சுட்டிங்கன்னா நிறைய டைம் இந்த கிரேவிங் வந்து குறைஞ்சிரும். இந்த 10 மினிட் ரூல நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுதான் முக்கியமான அஞ்சாவது ஸ்டெப்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 1-8-1-24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்ணாரது செங்காரிக்கும் வேதி அங்கில் கண்ணி வைத்தேன். காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன்.
1: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு உரம் தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
2: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
1: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
2: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
1: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
2: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
2: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
3: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன். அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரி தனிராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இனிய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இரவு உணவு சாப்பிடுவது நல்லதா கெட்டதா மற்றும் அதீத உணவு பசியை கட்டுப்படுத்தும் எளிய வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் அருண்குமார் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆறாவது ஸ்டெப் அர்ஜ் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அலைகள்ல அப்படியே சறுக்கி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்ஃபிங் நம்மளுடைய அந்த அர்ஜ் வரும். அப்படியே ஒரு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அப்படியே நான் சொன்ன அந்த 10 மினிட் ரூலோட எக்ஸ்டென்ஷன் தான். ஐயோ இப்படி இருக்கா, பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி, வேறு ஏதாவது பேச்சு கொடுக்குறது, யாருக்காவது கால் பண்ணுறது, பேசுறது, அப்படியே ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் நேரத்தை கடத்துங்க. கொஞ்சம் ஒரு அந்த நேரத்தை கடத்திட்டோம்னா இது சரியாயிடும். 7வது, ரீபில்டு த என்விரான்மெண்ட். நம்ம சூழ்நிலைகளை மாற்றுங்க. நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ஸ்டெப்பாக வைக்காதீங்க. டக்குன்னு மொபைலில் உங்களுக்கு அந்த ஆப்பில் ஆர்டர் போகிற மாதிரி வைக்காதீங்க. நிறையா லாக்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த லாக்லாம் ஏதாவது போட்டு வைங்க. ஸோ டக்குன்னு ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த ஒரு இமோஷனல் ட்ரிகரில் நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்காமல் இருக்க முடியும். ஸோ அந்த நம்ம சூழ்நிலையை நமக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிட்டு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு டக்குன்னு வேறு ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று ஆரோக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிப்பிங் ரோப் பக்கத்தில் வச்சுக்கிட்டா டக்குன்னு போய் ஓ இந்த மாதிரி தோணுதா, ஒரு 50 ஸ்கிப்பிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி நல்ல விஷயங்களும் கண்ணுக்கு தூரமா கெட்ட விஷயங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 8வது ஸ்டெப்புங்க, ரிஹர்ஸ் த சிச்சுவேஷன். அப்படின்னா முன்னாடியே மனசுல யோசிக்கணும், நேற்று இப்படி பண்ணேன், அப்புறம் தான் சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரப்ப நம்ம இது பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே நம்ம ஒரு ட்ரெய்லர் மாதிரி யோசிச்சு வச்சுக்கணும். அப்படின்னா நான் வந்து நடக்க போறேன் வாக்கிங் போறேன் அப்படிங்கிற மாதிரி ரிஹர்ஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் டைம் வரப்ப அதே நம்ம பாதையை வந்து மாற்றி விட்டுருலாம். 9வது, ரிவார்டிங் த சக்ஸஸ். அப்படின்னா என்னங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஒரு 3 நாள் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்குங்க சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குங்க, அல்லது வேறு ஏதாவது உணவு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்ன செலிப்ரேஷன் வேறு வகையில், உணவு சார்ந்து இல்லாமல் வேறு வகையில் ஒரு செலிப்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்க. 10வது, மிகவும் முக்கியமானது, ரிவ்யூ அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்படின்னா என்னதுங்க, அதாவது ஒவ்வொரு வாரமும், ஸோ இந்த வாரம் இதெல்லாம் நினச்சோம், எப்பப்பெல்லாம் இந்த பிளானெல்லாம் தாண்டிச்சு, எப்பப்பெல்லாம் இந்த பிளான் கொலாப்ஸ் ஆச்சு, அதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, ஸோ இந்த ஒரு 2 வாக்கி சக்ஸஸ் ஆச்சு, அப்போ சக்ஸஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓகே இது நல்லா இருக்கே, ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த 10 ஸ்டெப்பையும் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். ஸோ உங்களுடைய எண்ணம், உங்கள் மனசு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்குது ஏதாவது இந்த உணவு சாப்பிடணும்னு, அதில் வேறு விதமாக அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்குரிய நம்ம நடவடிக்கைகள் எடுத்தோம்னா டெஃபினட்டாக இந்த கிரேவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து எளிதில் விடுபட முடியும். இதுலேருந்து வெளியே வந்தாவே நிறைய பேர்த்துக்கு உணவு முறையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்க. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ இந்த 10 டிப்ஸை இந்த கிரேவிங் இருக்கிறவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, கட்டாயம் உங்களுக்கு மிகுந்த பயன் கொடுக்குங்க. உணவு கிரேவிங்னால கஜமுஜன் சாப்பிட்றவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துச்சுங்கிறத தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

மாமாகம்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சக்திவேலு. நான் வந்துட்டு இங்கே தனுஷ்கூரில் வந்துட்டு கடை வச்சுருக்கேன். சங்க கடை மற்றும் கைவினைப் பொருட்கள் நாங்களே எடுத்து நாங்களே ரெடி பண்ணுற இது. அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன செய்வேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பி கோர்க்கறது, இந்த பெரிய சிப்பிகள், கருங்காலி சிப்பிகள், செங்காலி சிப்பிகள் இதெல்லாம் கோர்க்கறதுக்கு நான் வீட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டே கொண்டு கொடுத்துருவேன். கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக அப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் தனுஷ்கூரில் நாங்கள் கடை வச்சுருக்கோம்னா கடை மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு டீமாகவே இருக்கோம். ரெஸ்கியூ டீம்னு இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு குழு வச்சுருக்கோம். ஏன் அந்த குழுவை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் கடை வச்சுருக்கும் போது பெரிய சம்பவங்கள் அந்த பக்கம் நடந்திருக்கு. இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கன்னா, சிலவங்க நல்லா வருவாங்க, சிலவங்க ட்ரிங்கில் வருவாங்க. ஸோ அவங்க நான் வந்துட்டு நான் கடல் பகுதியிலே கடை வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ குளிக்கிறதாங்கன்னா ரொம்ப ஆழத்தில் போனாங்கன்னா நான் போய் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெரினா பீச்சில் நீச்சல் அடிச்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டுவாங்க. ஒரு தடவை சொல்ல தான் முடியும், நம்ம கண்டிஷனில் ரொம்பலாம் இதாக பண்ண முடியாது, நம்ம யூனிஃபார்மாக போட்டிருக்கோம் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இதுவோ அதை வந்து சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேரளா டீம் வந்துட்டு ஒரு 3 பேர் பசங்களை குளிச்சிருந்தாங்க, சரியான ட்ரிங்கு விவரத்தை சொல்கிறோம் கேட்க மாட்டிருந்தாங்க. திரும்பி அங்கே போய் கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு போய் குளித்தாங்க, கடைசியில் மூழ்கிட்டாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள 2 பசங்க கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு நாங்கள் போய் அவனை தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருந்தது. தலையை பிடிச்சி இழுத்து வந்து வெளியே வச்சு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து தண்ணியை போகிற வெளியே எடுத்து காப்பாற்றின உயிரை. குழந்தையோடலாம் வந்திருக்காங்க, தெரியாது இந்த ஆழம் வந்துட்டு, அதாவது கடலுங்கிறது வந்துட்டு ஒரு ஈவனாகவே இருக்காது. ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் மேடு, அப்படி தான் கடலுடைய கீழ்ப்பரப்பளவு, அப்படி மணல் பகுதி அப்படி இருக்கும். வர்ற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து தெரியாது அது. இப்போ நாங்கள் மீனவர்கள்ங்கிறதுனால எங்களுக்கு தெரியும், சொன்னால் அதை வந்துட்டு கேட்குற சில மனநிலையில் இருப்பாங்க, சில அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னா அப்படி தான், இது வந்துட்டு 2 பேரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் இங்கேயே சமீபத்தில். அதுக்கப்புறம் இந்த ஆமைகள்லாம் வந்துட்டு இந்த வலையெல்லாம் மாட்டி வரும், அதை எடுத்து நாங்கள் வந்துட்டு அதை வெட்டி அதை நாங்கள் கடல்லே விட்டுருவோம். அது பெரிய சந்தோஷம், ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த டீமே இப்படி நான் உருவாக்கி வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு பெரிய என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, இதுதான் மறக்க முடியாத சம்பவம் கூட இதுதான். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்
1: நான். எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரேப்.
1: அடுத்ததா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
2: தெரியலையேக்கா, நீங்களே சொல்லுங்க.
1: சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து உலக வானலாவிய கட்டட தினம். இதை கேட்டோன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: உலக வானலாவிய தினம், கட்டட தினம்.
2: அப்படியா? கட்டடம் கட்டினதுக்கு ஏதாவது ஒரு தினமா?
1: ஆமா, வானத்தை முற்ற அளவுக்கு வந்து ரொம்ப உயரமான கட்டடங்கள்லாம் கட்டுறாங்கல்ல, அவங்களோட அந்த வடிவமைப்பு, பொறியியல் நுணுக்கங்கள், அப்புறம் அதை வந்து உருவாக்கிய சாதனையாளர்களை பெருமைப்படுத்துற விதமா தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுதான். இதில் வந்து கட்டடங்களின், வானலாவிய கட்டடங்களின் தந்தை என்று அழைக்கப்படுற அமெரிக்க கட்டட கலைஞர் லூயிஸ் சல்லிவன், இவங்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: லூயிஸ் சல்லிவன் இப்போ தான் கேள்விப்படுறேங்க்கா.
1: இவங்களோட பிறந்த நாளை குறிக்கிற ஒரு விதமாக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுதான்.
2: ம், ஓகேக்கா. இப்போது நான் புக் வாசிக்கிட்டுமா?
1: ம், சரி ஓகே.
2: ம், ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் எழுதின ஹைடி அப்படின்னு ஒரு புக்கை தான் வாசிக்க போகிறேன். இதை தமிழில் எழுதினவங்க யார் அப்படின்னா?
1: சுகுமாரன்.
2: ஓகேக்கா, 11வது தலைப்பு வாசிக்க போகிறேன். வீட்டில் நடமாடிய பேய். இரவில் ஏற்பட்டிருந்த விளக்குகள் ஒவ்வொன்றையும் செபஸ்டியன் அணைத்தார். டினிட்டி சமையலறையில் ஒரு பாட்டலில் இருந்த ஒயினை சுவைத்தாள். அப்போது வீட்டில் யாரோ நடமாடுவது போல் சத்தம் கேட்கவே டினிட்டி கையில் ஏறி மெழுகுவர்த்தியை தூக்கி கொண்டு என்னவென்று பார்த்தாள். ஆனால் ஒன்றும் தெரியவில்லை. முதுகில் யாரோ தொடவே திடுக்கி திரும்பினால் அது ரோட்மியர் தான். இங்கே என்ன செய்கிறாய் என்று ரோட்மியர் கோபமாக கேட்டார். வீட்டில் பேய் நடமாடுகிறது என்று பதட்டத்துடன் சொன்னால் டினிட்டி. ரோட்மியருக்கும் அந்த அனுபவம் இருந்தது. முதுகுக்கு பின்புறம் யாரோ நடந்து வருவது இல்லை என்றால் ஆடையை பிடித்து இழுப்பது போலவும் உணர்ந்திருக்கிறேன் என்று ரோட்மியரும் சொன்னார்கள். பேய் நடமாடுகிறது என்று டினிட்டி சொல்லவே செபஸ்டியனை உதவிக்கு அழைத்தார் ரோட்மியர். செபஸ்டியன் வந்து சில விஷயங்களை கூறினார். வீட்டின் கேட் திறந்து கிடப்பதையும், ஆனால் வீட்டுக்குள் திருடன் யாரும் வரவில்லை என்றும், பொருட்கள் எதுவும் திருடு போகவில்லை என்றும் கூறினார். நாளை காலையில் இது பற்றி ஹெர்மன் செசினிடம் சொல்லலாம் என்றார் ரோட்மியர். அடுத்த நாள் காலை ஹெர் செசிமனிடம் இது பற்றி சொன்னது நம்புற மாதிரியே இது இல்லையே என்றார் செசிமன்.
1: சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த பகுதியில் இந்த ஹைதி புக்கை நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து வாசிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை வந்துட்டு என்ன மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா ஏதாவது?
2: இந்த மாதம்,
1: ம்,
2: அதாவது செப்டம்பர்,
1: ம்,
2: என்னக்கா சொல்லுவாங்க
1: இதை வந்து? ஊட்டச்சத்து மாதமா?
2: ஆ, ஓகேக்கா.
1: ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் பாலூற்ற தாய்மார்கள்லாம் நிறைய மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து ஒழிக்கிறதுக்காண்டி இந்த மாதம் மத்திய அரசால் கடைபிடிக்கப்படுதான். இதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கண்ணோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: அடுத்ததா நீங்களுமே ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல?
1: ஆமாக்கா.
0: அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கேம்னே சொல்லலையே.
1: ஆமா, நானும் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்க. ஓகே, இப்போ சொல்லிருவோமா?
0: ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஹீரோ ஹீரோயினி பேர் சொல்லுவோம். அவங்க நடிச்ச 3 படங்கள் வந்து நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்கலாம்?
1: விஜய், சமந்தா.
0: சரி, ஓகே. விஜய், சமந்தா அவங்க நடிச்ச 3 படங்கள் வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். விஜய், சமந்தா அவங்க நடிச்ச 3 படங்கள் இப்போ வந்து நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
1: ஓகேக்கா, வாசிக்க ரெடியாக இருக்கேன். செபஸ்டியன் இந்த வீட்டில் ரொம்ப காலமாக வேலையில் இருக்கிறார், நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார் செசிமன். ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்றார் செபஸ்டியன். சரி, இன்றிரவு அது என்ன என்பதை நானே பார்த்து விடுகிறேன். குழந்தைகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், ஏனால் அவர்கள் பயந்து விடுவார்கள் என்றார் ஹெர் செசிமன். மதிய உணவிற்கு பிறகு ஹைடி ஒரு கதை புத்தகத்தை வாசித்து காட்டினாள். பாட்டி, ஏர் செசிமன், ரோட்மியர், ஆசிரியர் கிளாரா எல்லோரும் அவளுடைய ஹைடி வாசிப்பதை கவனித்து கொண்டிருந்தார்கள். ஹைடி எழுந்து உட்கார்ந்து கொண்டே இருந்தாள். ஏன் இப்படி வாசிக்கிறாய், நேராக நின்று வாசி என்றார் ரோட்மியர். ஹைடி வாசித்து முடித்தபோது முதலில் கைத்தட்டி பாராட்டியது கிளாராதான். ஹைடி, நீ வெற்றி பெற்று விட்டாய், உன்னால் வாசிக்க முடிந்தது, கடைசியாக நீ ஏன் வாசித்து விட்டாய், இப்போது உன்னை பீட்டர் பார்த்தான் என்றால் மிகவும் சந்தோஷப்படுவான், இனிமேல் அவளுக்கு வாசிக்க தெரியாது என்றும் யாரும் கூறக்கூடாது என்றார் பாட்டி. உண்மையில் என்னால் நம்பவே முடியவில்லை, ஏபிசிடி கூட தெரியாத நீ எப்படி இதை வாசித்திருப்பாய் என்று ரோட்மியர் ஆச்சரியப்பட்டார். இனி வெகு காலத்திற்கு கிளாராவுக்கு துணையாக ஹைடி இங்கே இருக்கப் போகிறார் என்றார் செசிமன்.
0: சரி, ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்தை பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் ஏதோ ஒரு சத்துக்களும் நன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் பல பேருக்கு பிடிக்காத காரமான உணவுப் பொருள் தான் பச்சை மிளகாய். உங்களுக்கு பிடிக்குமா?
1: பச்சை மிளகாலாம் பிடிக்காதுக்கா எனக்கு, அப்படியே உரைக்கும் கணக்கலாம்.
0: ஆமாம், ஆனால் எல்லாருமே வந்து அதை கஞ்சியோட பச்சையாகவே கடிச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா?
1: நான் வெங்காயம் தான் அப்படி கடிச்சு சாப்பிடுவேன்.
0: ஆமாம், வெங்காயமும் சாப்பிடுவோம், பச்சை மிளகாவையுமே கஞ்சியில் போட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம சாப்பிடுவோம். இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. அதனாலேயே செரிமானத்தை வந்து அதிக அளவு மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துதான். குறிப்பாக வந்து வைட்டமின் ஏ மிளகாயில் வந்து இருக்கிறனால ஸ்கின்க்கு தேவையான அந்த எண்ணெய் சுரக்கப்படுது. இதனால சரும ஆரோக்கியத்தையும் பராமரிக்க வந்து முடியும்னு சொல்கிறாங்க. இதோட காரமான அந்த சுவை வந்து மட்டும் இல்லாமல் சில சத்துக்கள் வந்து நீரிழிவு நோய்களோட வந்து அப்புறம் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வச்சுக்க உதவுது. அடுத்தடுத்ததாக வந்து மூளையோட என்டோர்ஃபின்ஸ் உற்பத்தி செஞ்சு மனநிலையையும் மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதிகமான அளவு வந்து மிளகாய் சாப்பிட்றது வயிறு எரிச்சல் அப்புறம் தொண்டையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால வந்து நம்ம அளவோடு சாப்பிட்றது நல்லது. அளவோடு என்ன, நம்மளாம் இந்த பச்சை மிளகாயை சாப்பிடவே மாட்டோம், என்ன ஜான்கோரே?
1: ஆமாக்கா.
0: சரி, அடுத்ததான் நாங்கள் திரும்பியுமே கேமை சொல்லிடுறோம். நாங்கள் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினி பேர் சொல்லுவோம், அவங்க நடித்த 3 படங்கள் வந்து நீங்கள் சொல்லணும். நாங்கள் கேள்வியுமே கேட்டுட்டோம். விஜய், சமந்தா அவங்க நடித்த 3 படங்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக டாடா படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் பாஸ்கலா ராணி. எனக்கு வயசு 47. நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது நடந்த விஷயம். எங்கள் ஊரில் தண்ணியே இருக்காது, தூரத்தில் போய் தான் தண்ணியில் போகணும். அப்போ நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு 4:30 வீட்டுக்கு வருவோம். வந்து

0: வீட்டில் சாப்பிட்டு தலையெல்லாம் சீவிட்டு திருப்பி தண்ணி கூட எடுத்துகிட்டு எல்லோரும் மொத்தமாகவே போவோம். எங்கள் ஏரியாப்பில் எல்லாமே இங்கேருந்து பரவலாக தூரம் வர போவோம். போய் விளாண்டு பிள்ளாண்டுகிட்டே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போவோம். போய் தண்ணி இட்டு வருவோம். ஒரு ரெண்டு குடம் தண்ணி எழுவோம், அதோட பொழுது அடைஞ்சிரும். அதோட வீட்டுப்பாடம் எடுத்துகிட்டு உட்காந்துருவோம். உட்காந்து வீட்டுப்பாடம் எழுதிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்று போய் விளாடுவோம். விளாண்டு ஒரு 10 மணி வரை விளாடுவோம். மணலில் கடற்கரை மணலில் விளாண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுப்போம். கடல் இன்றைக்கி மஞ்சள் கடத்தல அன்றைக்கி கடல் குளிக்க போவோம். மஞ்சள் கடத்தல முடியவும் போய் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். அப்போ தான் அந்த முட்டை வாடையெல்லாம் போகும். அதுக்காக கடல் போய் குளிப்போம். 7-8 வயசு பிள்ளைகளாம் அப்போ கோலா வலை போட்டிருந்தேன், சூட வலை போட்டிருந்தாங்களா, அப்போ போய் சும்மா விளாண்டுக்கிட்டே அந்த சூடாக தட்டி போலும்ல அதை எடுத்து எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் போனது கிடையாது. நான் பெரிய வெள்ளம் போட்ட முன்னாடி போனது கிடையாது. அதே ஊரில் மூக்கூர்லேருந்து இங்கே குந்தகாசி ராஜசனுக்கு இங்கே வந்துடுவாங்க. கிறிஸ்மஸ்ன்னு இங்கிருக்கலாம் இங்கிட்ட வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் மட்டும் தான் இருப்போம். நாங்கள் பொம்பளை பிள்ளையே தம்பி மாதிரிலாம் படிக்க ஸ்கூலுக்கு போகிறனால எங்களையெல்லாம் விட்டுட்டு எல்லா பேர் வீட்லேயுமே பொம்பளை பிள்ளையே எல்லாம் இருப்போம். எங்கள் அங்கே ஒருத்தர் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க பெரிய ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் அப்பா பிள்ளைகளை பார்த்துக்கோங்க வரமுட்டும் அப்படின்னு அவங்க மட்டும் வெத்தலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் விளையாட மட்டும் கரெக்டாக 1:30 அதோட அதுக்கப்புறம் அவங்க படுக்க போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடன அதுக்கப்புறம் அவங்க போய் போயிடும். அதேமாதிரி சாப்பாடுக்கு வார வாரம் காசு கொடுத்து விடுவாங்க. அதுலேயே நாங்கள் ஆள் கொஞ்சம் காசு பிரித்து எல்லோரும் சேர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை படம் போட்டுருவோம். ஆனால் லீவு நாளில் மரம் ஞாயிற்றுக்கிழமை தூங்கிறதுக்காக நாலு குடம் விடிய விடிய செம்பில் தண்ணி வச்சுக்கிறோம். தூக்கம் வந்து மூஞ்சி கழிக்கிறது. விடிய விடிய நாலு குடம் அப்போ வல்லம் வரும் வல்லம் அங்கே மூக்குருக்கு வரமுட்டு நல்லா வார வாரம் நான் ஜாலியாக இருக்கேன். அங்கே படம் பார்க்க சனிக்கிழமை படம் பார்க்க விளாட. அதேமாதிரி ஏர்வாடிக்கு சிங்கிகளுக்கு ஏர்வாடி போயிடுவாங்க. கோலவழி சீசன் குந்தோல் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் வல்லங்கள் வந்து எங்களோட இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். கிறிஸ்மஸ் கூட எங்கள் அம்மா அப்பா வரமாட்டாங்க. நானும் எங்கள் அக்கா தான் இருப்பேன். தங்கச்சிகளோட லீவுக்கு வந்துடுவாங்க. நான் எங்கள் அக்கா மட்டும் கிறிஸ்மஸ் நியூ இயர் எத்தனை கிறிஸ்மஸ் நியூ இயராக எங்கள் அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் கொண்டாடிருக்கோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை தான். அதெல்லாம் இப்போ இப்போ பிள்ளைகளுக்கு எதாவது எதுவுமே இல்லாமல் நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரேப்.
0: அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே ஜான் ஹோரேப்.
1: ம், ஆமாக்கா.
0: அதுக்கு வந்துட்டு ஒரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க.
2: என் பேர் அந்தோனி கிருங்காலி, நான் கத்தாலிருந்து பேசுகிறேன். விஜய் சமந்தா ரெண்டு பேரும் ஃபயராக நடித்த படங்கள் கத்தி, தெரி, மர்சல். இந்த மூணு படத்துலேயும் அவங்க ஃபயராக நடிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு விஐபி படத்திலிருந்து இறைவனாய் தந்த இறைவியே, அந்த பாட்டு கொடுங்க.
0: அண்ணா வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டு இறைவனாய் தந்த இறைவியை பாட்டும் கேட்டுட்டு அவங்க ஒய்ஃபுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சூப்பர்னா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ம், ஓகேக்கா, வாசிக்கிறேன். கிளாராவின் சக்கர நாற்காலியை ஹைடி தள்ள முயன்றாள். ஆனால் அவள் கையிலிருந்து ரோட்மியர் வெடுக்கென்று பிடுங்கி கொண்டார். ஹைடியின் முகம் வாடப்பட்டது. இரவு 9 மணி. ஹைடி படுக்கையில் படுத்து கொண்டு ஒரு புதிய கதையை வாசித்து கொண்டிருந்தாள். கிளாரா படுத்துவிட்டாள். ரோட்மியர் தன்னறைக்கு போய்விட்டார். அன்றிரவு பேயை பிடிப்பதற்காக ஹெர்சசிமன் தயாராகி கொண்டிருந்தார். தன் நண்பர் டாக்டரையும் துணைக்கு அழைத்திருந்தார். இரவு 12 மணி வரைக்கும் இருவரும் பேசி கொண்டிருந்தனர். கூண்டுகளுக்குள் நிரப்பப்பட்ட 2 துப்பாக்கிகள் மேசை மேல் இருந்தன. 2 மெழுகுவர்த்திகள் எழுந்து கொண்டிருந்தன. நோயாளியை பார்க்க வேண்டிய நான் பேயை பிடிக்க வந்திருக்கிறேன் என்று கூறி சிரித்தார் டாக்டர். என்னிடம் பேய் மாளிகையாக இப்படி இருக்கிறது என்று கேட்டார் ஹெர்சசிமன். இரவு 1 மணி ஆயிட்டது. அதுவரை எந்த சத்தமும் வீட்டுக்குள் கேட்கவில்லை. டாக்டர் திடீரென்று, செசிமன் உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கேட்டார். ஆமாம், கதவு திறக்கிற சத்தம் கேட்கிறது என்று செசிமன் ஒரு கையில் துப்பாக்கியும் மறு கையில் மெழுகுவர்த்தியும் எடுத்துக்கொண்டு மாடிப்படிக்கு போனார். வீட்டின் மெயின் கேட் திறந்து கிடந்தது.
0: சரி, இதுக்கு அடுத்து இந்த ஹைடி புக்கை நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து அடுத்த பகுதியில் வாசிப்பாங்க. அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே சொல்லிடுறேன். எப்பயுமே வந்து குழந்தைங்க மருந்து சாப்பிடலைன்னா அதை மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த மருந்தை வந்து சாப்பிட வைப்போம். ஆனால் வந்து குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் மருந்துகளை வந்து விளையாட்டுத்தனமாக காட்டக்கூடாது. அது வந்து அப்போதைக்கு குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்க உதவியாக இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸ் இல்லாத நேரங்கள்லையோ கவனிக்காத நேரங்கள்லையோ குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது. மருந்து தானே, ஒரு தடவை கொடுத்துட்டோமே அது வந்து கசப்பாக தான் இருக்கும், அதனால் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எத்தனையோ சத்து மருந்துகள் வந்து இனிப்பு டேஸ்டோட வந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதையுமே வந்து கவனத்தில் வச்சு செயல்படுறது நல்லது. அது மாதிரி மருந்துகளை வந்து பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதோட லேபிளில் இருந்து எந்த அளவு சாப்பிட சொல்லியிருக்காங்க, எப்போ எப்போ சாப்பிடணும் அப்படின்னு அது மாறாமல் பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய மருந்துகளை வந்து இருந்துச்சுன்னா அதையுமே பராமரிக்கணும். ஏன்னா சில மருந்துகளை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சிலதை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அதுலேயுமே தெளிவாக இருக்கணும். வெயிலில் வச்சாலுமே அதோட சத்துக்கள் குறையும்னு சொல்கிறாங்க. முறையான பராமரிப்பு இந்த மருந்துகள்லையுமே அவசியமானது. சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம விஜய் சமந்தா கேட்டோம், பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வேற கேட்டுருவோமா?
1: ம், கேட்டுருவோங்க்கா.
0: சூர்யா, ஜோதிகா அவங்க நடித்த படங்கள் 3 உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கிரிமினாலி அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:38 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹரே.
0: அடுத்ததா நீங்களுமே ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல?
1: ம், ஓகேக்கா.
0: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கேமையுமே சொல்லிடுவோம். சூர்யா, ஜோதிகா அவங்க நடித்த 3 படங்கள் வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா?
1: ம், ஓகேக்கா. அதுக்கு முன்னாடி இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிடுறேன். ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் இதை எழுதுனாங்க.
0: சரி, இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம்னா. நீங்க எப்படினா இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கப்பா உங்களுடைய பொழுதுகள்?
0: ரொம்பவே ஜாலியா போகுதுண்ணா.
2: அங்கெல்லாம் மழை பெய்யுதாப்பா?
0: இல்லண்ணா,
2: இங்க வேலூர்ல லைட்டா தூரல் இப்ப போட்டுச்சு.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
2: சரிப்பா,
0: சூர்யா, ஜோதிகா அவங்க நடிச்ச படங்கள் சொல்லுங்க பாப்போம்னா.
2: பேரழகன்.
0: நீங்களுமே 3 படம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
2: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல். இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா.
2: நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திப்பா, நம்ம வீட்டுல கொண்டாடுற வழக்கம் இருக்கா? எப்படி
0: இல்லையேண்ணா?
2: இன்னும் கொண்டாடலையா?
0: இல்லண்ணா. நீங்க வந்து ஏதாவது பண்ணுவீங்களாண்ணா?
2: ஆமா ஆமா, எங்க வீட்டுலாம் ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். கிருஷ்ணருடைய பாதங்கள் வச்சு, சீதையெல்லாம் வச்சு, சாமிக்கெல்லாம் அப்படியே அலங்காரம் செஞ்சு, ரொம்ப சூப்பரா நைவேத்தியெல்லாம் பண்ணி ஜாலியா கொண்டாடுவோம்ப்பா.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, என்ஜாய் பண்ணுங்கண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து 3 படங்களையும் சொல்லிட்டு ஒரு பாட்டையுமே கேட்டுட்டாங்க. நாளைக்கு வேறு கிறிஸ்து ஜெயந்தியா, நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அதை வந்து பிரம்மாண்டமாகவும் கொண்டாடுவாங்களாம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ம், ஓகேக்கா. வீட்டின் மெயின் கேட் திறந்தது. அதன் வழியாக நிலா ஒளி உள்ளே வந்தது. வாசலின் அருகே வெள்ளை நிற உடுப்பு போட்ட உருவம் நின்று கொண்டிருந்தது. யாரது என்று சசிமன் கேட்டார். உருவம் திரும்பவில்லை. அருகில் சென்று பார்த்த சசிமன் அது ஹைடி என்று தெரிந்து ஆச்சரியமடைந்தாள். அப்போது இவ்வளோ நாள் நடமாடிய பேய் ஹைடி தானா என்று ஆச்சரியமடைந்தார். டாக்டர் ஹைடியை அவளுடைய அறைக்கு கொண்டு வந்தார். படுக்கையில் படுக்க வைத்தார். நீ எங்கே போனாய், உனக்கு என்ன வேண்டும் என்று சசிமன் கேட்டார். எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் ஹைடி. டாக்டர் செசிமனை அவளுடைய அறைக்கு போக சொன்னார். செசிமன் போனதும் ஹைடியிடம் சில கேள்விகள் கேட்டார். பயப்படாதே, உனக்கு எங்கேயாவது வலிக்கிறதா என்று கேட்டார். ஹைடி நெஞ்சு வலிப்பதாக கூறினாள். உனக்கு பிராங்கர்த்தில் இருக்க விருப்பம் இல்லையா? இல்லை என்று சொன்ன ஹைடி, தாத்தாவுடன் மலையில் இருக்கத்தான் விரும்புகிறேன் என்றாள். சரி, உறங்கு என்று கூறிய டாக்டர் ஹைடியை போர்வையால் மூடினார். செசிமனின் அறைக்கு வந்த டாக்டர் ஹைடிக்கு வந்திருக்கும் பிரச்சனையை விளக்கினார். அவளுக்கு இதை போக்க வழி எதுவும் இல்லை. அவளை அவள் தாத்தாவிடம் அனுப்பினால்தான் போவாள் என்பது அவளுக்கு தெரிய வந்தது. 12வது தலைப்பு. மீண்டும் மலை வீட்டில் ஹைடி வந்திருக்கிற நோய்க்கு ஒரே மருந்து அவளை தாத்தா வீட்டுக்கு வந்து அனுப்புவதுதான். நான் இன்னும் சில நாட்களில் நான் போய்விடுவேன் என்றார் டாக்டர். ஹைடியை அனுப்புவதில் அதிக வருத்தப்படுவது தன் மகள் கிளாரா தான் என்பது அவருக்கு தெரியும். ஹெர்செசிமன் சாப்பாடு அறையில் இருந்தார். கிளாராவும் ஹைடியும் அங்கு வந்தனர். இரவில் நம் வீட்டில் நடமாடிய பேய் யார் என்று தெரியுமா என்று கிளாரா கேள்வி மேல் கேள்வி கேட்டார். யார்? ஆர்வத்தோடு கிளாரா. நம் குட்டி பெண் ஹைடி தான். அதை கேட்ட கிளாரா ஆச்சரியமடைந்தாள். அவள் ஊர் ஞாபகம் காரணமாக தூக்கத்தில் நடமாடுகிறாள். அதனால் அவளை அவள் ஊருக்கு அனுப்பப் போகிறேன் என்றாள் செசிமன். முடியாது என்று கிளாரா கத்தினாள். அவளுடைய நோய் குணமாகிவிடும், நானும் நோயாளிதானே என்று கேட்டாள்.
0: சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கான பகுதியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இந்த ஹைடி புக்கை நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வந்து நாளைக்கான பகுதிகளை திரும்பியுமே நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு படிப்பு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். சரி, ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிற படிப்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுமா?
1: அதாவது ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்க,
0: ஆடை வடிவமைப்பு. ஆனால் காலணி வடிவமைப்புக்குமே படிப்பு இருக்குன்னு பல பேர் வந்து கவனிக்கிறது இல்லை. சரி, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காலணி வடிவமைப்பு
1: தெரியலேக்கா.
0: சரி, நானே சொல்லிடுறேன். இது வந்து குறிப்பாக அரசாங்கம் மூலமாகவோ இல்லைன்னா தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கான தொழிற்பயிற்சி நிலையங்கள் சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இடங்களில் கூட இருக்குது. கூடவே குறைஞ்ச கட்டணத்தோட டிப்ளமோ முறைகளையுமே படிக்கலாம். கண்டிப்பாக வந்து படித்து முடிக்கவுமே இது அதுக்கான சான்றிதழ்களுமே கொடுப்பாங்க. இந்த படிப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள்னு பார்த்தோன்னா அடிப்படை பயிற்சிகள், காலணிகளுக்கான அந்த வடிவமைப்புகளை உருவாக்குறது, தயாரிக்கிற முறைகள் இருக்கும். அப்புறம் வந்து பேட்டர்ன் கட்டிங்னு சொல்லுவாங்க, கஸ்டமரோட அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் தயாரித்து அதுக்கான தயாரிப்பு முறைகளையுமே கற்று தருவாங்க. குறிப்பாக சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த படிப்பு யூஸ் ஆகலாம். போக போக வந்து ஃபுட்வியர் டெக்னாலஜியில் தோல் பயன்பாடு, லாஸ்டிங், ஃபினிஷிங்னு நுணுக்கமான விஷயங்களை வந்து கற்று தருவாங்க. ஒரு வருஷம் வர படிப்புகள் இருக்கும். அரசு துறை சார்பாக வந்து நிதி உதவியோட இதோட பயிற்சிகளுமே கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிற டைமுமே ஆயிடுச்சுல.
1: ம், ஓகேக்கா, பை பாய்.
0: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபியர் மற்றும்
2: கார்த்திகா.
4: சரி, நம்மளுமே இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம்.
2: இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் அப்புறம் ஒரு நடிகையோட பேர் வந்து நாங்கள் சொல்லுவோம். அவங்க நடித்த 3 படங்கள் பேர் வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் கேட்டுடுறீங்களா?
4: அஜித், அப்புறம் சமந்தா.
2: சரி ஓகே, அஜித் சமந்தா அவங்க நடித்த 3 படங்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ஓகேக்கா. ஆணையின் உலகில் கிட்டத்தட்ட நம்ம நிறைய கதை கிட்ட பார்த்தாச்சுலக்கா, இதுதான் கடைசிக்கு ஒரு கதை கூட முன்னாடி கூட இருக்கும்க்கா. அதாவது மலைப்பொழிவு, நாகனவாயுடன் ஆணி, அப்புறமா மண்புழு, அப்புறமா காற்றில் யானை அப்படின்ற மாதிரி பல கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது விருட்சத்தில் பறவை கூட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். காலையில் ஆணி பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வெளியே ஆட்கள் சத்தம் கேட்டது. அப்போது தான் குளித்து முடித்து பாத்ரூமில் இருந்து வந்த அப்பா அவசர அவசரமாக ஒரு டீஷர்ட்டை எடுத்து போட்டு கொண்டு வெளியே போனார். ஆணிக்கு வெளியில் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகிவிட்டது. சில நிமிடங்களில் அப்பா திரும்பி வந்தார். அம்மா அப்பாவை பார்த்து என்ன என்று கேட்டார். நம்ம தெரு முக்கில் இருக்கிற ஒரு ஆலமரம் அதை வெட்ட போகிறாங்களாம், அதுக்கு தான் ஆளுக வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் அவளோட அப்பா. அது ரொம்ப பழைய மரமாச்சே, 60-70 வருஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்போ அதை ஏன் திடீர்னு வெட்ட போகிறாங்களாம்? போக்குவரத்துக்கு இடைஞ்சலாயிருச்சான். அதாவது முனிசிபல் ஆஃபீஸில் இருந்து மரம் வெட்டுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொன்னாங்களாம். அவ்வளோதான் என்று வருத்தத்துடன் அப்பா சொன்னார். ஆணிக்கு வந்து ஒரே கவலையாக தான் இருந்துச்சான். இதுக்கப்புறம் ஆணி என்ன ஒன்று இருப்பாங்க அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நானுமே ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். கின்பால், இந்த கேம் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரே நேரத்தில் 3 டீம் சேர்ந்து விளையாடுற ஒரு தனித்துவமான அப்புறம் ஒரு விறுவிறுப்பான விளையாட்டு. 1986 கனடாவை சேர்ந்த கியூபெக் மாகாணத்தை சேர்ந்த உடற்கல்வி பேராசிரியர் மரியோ டெமர்ஸ் அவங்களால வந்து இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த விளையாட்டோட முக்கிய அம்சம் இதோட பெரிய பந்து தான். இது வந்து 1.22 மீட்டர் கொண்டது. அப்புறம் வந்து இதோட எடை வெறும் 1 கிலோகிராம் மட்டும்தான். பந்து வந்து வெயிட் இல்லாமல் இருக்கிறனால வேமா நகரும். விளையாட்டில் வந்து கலந்துக்கிற 3 டீம் கருப்பு சாம்பல் நீல கலரில் வந்து ஆடைகள் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரே மைதானத்தில் 3 டீமுமே போட்டியிடுவாங்க. ஒவ்வொரு டீம்லேயுமே 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 12 பிளேயர்ஸ் மைதானத்தில் வந்து இருப்பாங்க. பந்தை வச்சிருக்க டீம் தாக்குதல் டீம்னு சொல்கிறாங்க. பந்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த டீமோட பிளேயர்ஸ் ஒம்னிகீன் அப்படின்ற வார்த்தையை சொல்லி எதிரில் உள்ள ஏதாவது ஒரு டீமோட கலரை வந்து சத்தமாக சொல்லணும். கலர் சொன்ன அந்த குறிப்பிட்ட டீம் வந்து பந்து கிரவுண்டில் தரையில் விழுறதுக்கு முன்னாடியே அதை வந்து தடுத்து பிடிக்கணும். பந்தை தடுத்த டீம் வந்து அடுத்த 10 வினாடிக்குள்ளே திரும்பியுமே ஒம்னிக்கின்னு சொல்லிட்டு மற்றொரு டீம்கிட்ட வந்து பந்தை வீசணும். பந்தை பிடிக்கலைனா அந்த டீமுக்கு வந்து புள்ளிகள் இல்லை, மற்ற ரெண்டு டீமுக்கு வந்து ஒரு புள்ளிகள் கிடைக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எந்த டீம் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீம் தான் இந்த கேமில் வந்து வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்கப்படும். ஒரு ஆள் மட்டும் சிறப்பாக விளாண்டா ஜெயிக்க முடியாது. கூட்டு பயிற்சி வந்து இதில் இந்த கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நாங்கள் இன்றைக்கி என்ன கேம் விளாட்றோம்னா, ஒரு நடிகை அப்புறம் நடிகர் பெயர் வந்து சொல்லுவோம். அவங்க நடித்த 3 படங்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம ஒரு நடிகை பேர் கேட்டிருந்தோமே.
4: ஆமாக்கா, அஜித் அப்புறமா சமந்தா. எங்கள் ரெண்டு பேர் நடித்து சேர்ந்து நடித்த படங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்களுமே வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி எங்களோட கால் பண்ணியோ ஜாலியாக பேசிகிட்டே பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம் ஆன்சர் சொல்லிட்டு. சரிக்கா, இப்போ எங்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ராமலட்சுமி காலையில டீ குடிச்சிட்டு போவோம்னா, டீ குடிச்சிட்டு போய் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு டீ குடிச்சிருவான். டீ குடிச்சிட்டு போய் கடற்கரை போயிருவான் மீன் தெரிக்க. வலைய தெருவெடுத்து அந்த கூலம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தெருவெடுத்துட்டு மீனை எடுத்துக்கிட்டு போவோம். மீனை ஒரு 50 கிலோ மீனை தூக்கிட்டு 3.5 சத்திரம் வரைய போவேன். தலையை சுத்தி கீழே உட்காந்து மரம் தூக்கி தலையில மீனை வச்சுட்டு ராமேஸ்வரம் கொண்டு வித்துட்டு அரிசி சாமான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். வந்தீங்க சோறு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க 4 மணி ஆயிரும். 4 மணி ஆயிரும், 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம். போயிட்டு காலையில இருந்து பட்டினியா கடந்துட்டு அந்த மீனை கொண்டு மார்க்கெட்டில் வித்துட்டு வருவோம். 4 மணிக்கு போகிறது அந்த வளகத்தை தானே வேலை பார்ப்போம். வலையை மாட்டு பிடிப்போம், வலையை வேலை பார்ப்போம், வலையை கோர்ப்போம். அதான் வேலை எங்களுக்கு. கடலில் சுப்பி அரிப்போம். சுப்பி அரிச்சா சுப்பி அரிச்சு கொண்டு வித்துட்டு அரிசா வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த சுப்பிலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. சுப்பி அரிக்கிற வந்து கடலில் அடைமீன சுப்பி கடலில் கிளம்புவோம். தெக்க தெங்கடல சோவி சுப்பி கிளம்புவோம். நாங்கள் போய் கச்சா வச்சு அரிப்போம். கச்சா வச்சு அரைச்சி லாசி அதை தெரிச்சு கொண்டு மார்க்கெட்டில் சுப்பி கம்மியில் கொண்டு போட்டுட்டு அரிசி சாமான் வாங்கிட்டு வருவோம் வித்துட்டு. அப்போலாம் நாங்கள் சுப்பி அரிச்சா தானே கஞ்சி கடலில் இறங்கி சுப்பி அரிப்போம். ஆம்பளை மாதிரி நீச்சல் போட்டு கடலில் இறங்கி சுப்பி அரிச்சு அதை தெரிச்சு குண்டு சுப்பி வேற வழக்கு சுப்பி வேற சுண்ணாம்பு சுப்பி வேற தெரிச்சு கொண்டு ராமேஸ்வரம் வித்துட்டு அரிசாமல் வாங்கிட்டு வரும். சுப்பியை வித்து தான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு சிரமம். நாங்கள் மாதிரி கஷ்டப்படல. எங்கள் அம்மா அப்பா தான் 64 வயலுக்கு முன்ன கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா நாங்கள் அதை காட்டி கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரேஷனுக்கு அரிசி வாங்க நடந்து போயிட்டு அந்த அரிசியை வாங்கி தள்ள வச்சுட்டு வருவோம்னு. நாங்கள் வந்து அந்த 3.5 சத்திரம் ஒரு ஊர் இருக்கலாம் நாங்கள் நினைக்கல பாலம் போட்டுருக்கல பாலம் அங்கே இருந்து நடக்கணும். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடக்க முடியாது. நான் 5-10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் கொண்டு சீக்கிரம் நடந்துடலாம். 50 கிலோமீட்டர்லாம் கொண்டு நடக்க முடியாது. வரையிலையும் நட போவையில் நட கால்லாம் அசந்து போகும். ஆமாம் பசு வந்தது கூட அதெல்லாம் மாறிடுச்சு. நல்லா பசுல வந்து இறங்குறோம். கஷ்டமெல்லாம் இப்படி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ரோடு போடவும் ஆளுக்கு ஒரு கடையை ஓட்டில் திறந்து வச்சு ஒரே ஏதோ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தொழில் மீன் பிடிச்சோம், நல்லா சம்பாரிச்சோம். இப்படி ஃபைனான்ஸு வட்டிக்கு வாசிக்கலாம் வாங்க மாட்டோம்னா நாங்கனா வாங்க மாட்டோம். நல்லா மீன் பிடிச்சோம், நல்லா இது பார்த்தோம். இப்போ வந்து மீன் பிடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. அதனால ஆளுக்கு ஒரு கடையை வச்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம். நேரம் சரியாக 6:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஒசேஃபம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
5: கார்த்திகா.
4: அப்புறமா நம்ம சோழ வந்து நல்ல ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஹீரோ அப்புறமா ஹீரோயின் நடித்த ரெண்டு பேர் சொல்லுவோம். அவங்க நடித்த படங்களை சொல்லணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அஜித்குமார் அப்புறமா சமந்தா அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தோம்ல, அவங்க நடித்ததுக்கு யாராவது ஆன்சர் சொல்லியிருக்காங்களா?
5: இல்லையே.
4: சரி, அப்புறமா யாருமே ஆன்சர் சொல்லல. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7-0-9-4-4-3-9-9-9 அப்படின்ற நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ பேசலாம்.
5: சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ஆ, ஓகேக்கா. ஆணையின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால் இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. சரி, இந்த புக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களுமே அதை வாங்கிக்கலாம். 91-76-54-99 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களுமே வாங்கிக்கலாம். சரி, அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கிருந்தோம்லக்கா அந்த கதையை இப்போ நான் திரும்ப சொல்லிடுறேன். ஆணி வந்து சாக்ஸையும் சுவையும் மாட்டிக்கொண்டே, அடடா அந்த இடம் எவ்வளோ ஒரு நிழலாக இருக்கும், எவ்வளோ பேர் அந்த மரத்தடியில் இழைப்பாருவாங்க, இப்படியே இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டா அப்புறம் நம்ம அப்புறம் மழை தண்ணிக்கு என்னங்க பண்ணுறது என்று அம்மா கேட்டாங்க. அப்பா பதில் சொல்லாமல் அம்மாவை திரும்பி பார்த்து கைகளை விரித்து நீண்ட பெருமூச்சு விட்டார். ஆணிக்கு வருத்தமாக இருந்துச்சு. பள்ளிக்கூடம் பையன் முதுகில் மாட்டியபடியே மரம் வெட்டுவதற்காக தெரு முழுவதும் தயாராக கொண்டிருக்கிறது. ஆட்களை பார்த்ததும் பயந்து போனால் ஆணி. அந்த ஆலமரத்தடியில் உட்கார்ந்து நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தன்னை வெட்ட வந்தவர்களுக்கும் கூட நிழலை அள்ளி அள்ளி வீசி கொண்டிருந்தது அந்த ஆலமரம். காலையிலும் சாயங்காலமும் ஏராளமான பறவைகள் கூச்சலினால் சிலிர்த்து போயிருக்கும். அதில் வந்து அடையும் கிளி, மைனாக்கள், காகங்கள், நீர்க்காகங்கள், வெள்ளை கொக்குகள், சிட்டுக்குருவிகள், சேன் சிட்டுக்கள் என்ற எல்லா பறவைகளுக்கும் வீடாக இருந்தது அந்த ஆலமரம். அந்த பறவைகளில் கீச்சட்டமும் பேச்சும் சேர்ந்து அப்படி ஒரு சத்தம். அந்த பகுதி முழுவதும் உயிர்களின் துடிப்பு நிறைந்திருக்கும். அந்த ஆலமரத்தில் ஏராளமான விழுதுகளின் கீழே இறங்கி தரையை தொட்டு கொண்டிருக்கும் தொங்கிக் கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு விழுதுகளை பிடித்து தொங்கியபடி பையன் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை ஆணிய அவளை அப்பா அந்த விழுது தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆலமரத்தின் விழுதில் ஊஞ்சல் ஆட்டியிருக்கிறார். எப்போதும் ஆட்கள் அந்த ஆலமரத்தடியில் உட்கார்ந்து இருப்பார்கள், அப்புறமா நின்று கொண்டே இருப்பார்கள்.
5: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்ல வேண்டாம், அதையுமே தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நடிகை அப்புறம் நடிகை பெயர் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு பெயர்கள் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான கேம். அஜித், சமந்தா அவங்க நடித்த மூணு படங்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி நீங்கள் பழைய படங்கள் தான் நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே நாங்கள் வந்து வேறு ஹீரோ ஹீரோயினி பேர் சொல்லுவோம். அடுத்ததாக இப்போ நான் என்னோடய தகவலை சொல்லிடுறேன். பொதுவாக வந்து வீடுகளில் பெரியவங்க பேரண்ட்ஸ் குழந்தைகளை வந்து பெரிய மனுஷனாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூழ்நிலைகளை புரிஞ்சு தெளிவாக யோசித்து நடந்துக்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் வந்துட்டு குழந்தைங்க அவ்வளவா இருக்க தேவையில்லை. குழந்தை வந்து குழந்தையாகவே வாழலாம், அதுக்கான உரிமைகளும் அவங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தான் ரைட் டு பி எ சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்கலாம்னா சின்ன வயசில் வந்து எந்தவித கவலைகளுமே இல்லாமல் இருப்பாங்க. படிப்பை தாண்டி எந்தவித டென்ஷனுமே வந்துட்டு இல்லாமல் விளையாடிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை பயணம் இருக்கும். இதை தவிர அப்பப்போ வந்து புது விஷயங்களை கற்றுக்கிட்டு தவறு செஞ்சுட்டு கடந்தும் போயிடுவாங்க. இதெல்லாமே விட்டுட்டு பெரியவங்களோட பொறுப்புகளை கொடுத்தா மூளை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம். அதனால குழந்தையோட க்ரியேட்டிவிட்டி மெமரி வந்து குறையலாம். பேரண்ட்ஸோட வேலைகளையோ பொறுப்புகளையோ கொடுக்குற பட்சத்தில் மன அழுத்தம் வர்றது மட்டுமே வயசுக்கேற்ற வாழ்க்கையை அனுபவிக்கலையேங்கிற எண்ணம் கூட வரலாம். அதுக்காண்டி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை கூட செய்யக்கூடாது, அவங்க குழந்தையாகவே இருக்கணும் அப்படின்னு இல்லை. பொறுப்புகள் கொடுக்கலாம், ஆனால் பெரியவங்க அளவுக்கு பொறுப்புகள் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறப்போ குழந்தைகளோட சேர்ந்து அதை திருத்த தான் முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு குழந்தைங்களே பெரியவங்களுக்கு நிகராக வந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதை தான் ரைட் டு பி எ சைல்டுன்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் நாங்கள் கேமை இன்னொரு வாட்டியுமே சொல்லிடுறோம். நாங்கள் ஒரு நடிகை அப்புறம் நடிகர் பெயர் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு படங்கள் நீங்கள் சொல்லணும். அப்படி பழைய படம் தான் தெரியும்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அப்படி உங்களுக்கு பழைய படம் தான் தெரியும்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நாங்களுமே அந்த ஹீரோ ஹீரோயினி பேரை வந்து மாற்றி கொடுப்போம். இப்போ வந்து அஜித், சமந்தா அவங்க நடித்த படங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஒரு மூணு உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ நீங்கள் வந்து உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக வியாபாரி படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கோச்சிட்டு போதியா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 6:36 ஆயிருச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசையம் 90.4 கடலோடு விளையாடி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
3: கேரிக்கா.
2: அப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க?
3: அகில்.
2: நம்ம மூணு பேர் தான் நீங்கள் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கிருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம போன தடவை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா,
3: அஜித் சமந்தா அவங்க நடித்த படங்கள்
2: அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம்ல. ஆனால் அஜித்தும் சமந்தாவும் நடித்த மாதிரி எந்த படமும் இல்லை. அது நாங்கள் தவறாக அந்த கேள்வியை வந்து நாங்கள் சொல்லிட்டோம். சரி, இருந்தாலுமே அதுக்கான இன்னொரு கேள்வி சொல்லிட்டோம். அஜித்தும் அஜித் குமாரும் நயன்தாராவும் நடித்த படங்கள் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா 7094349999 அப்படின்ற நம்பர் மூலிமா நீங்களுமே ஆன்சர் சொல்லிட்டு பிடித்த பாடல்களையும் கேட்கலாம்.
3: அடுத்ததான் இப்போ ஆக்கில், நீங்கள் வந்து ஒரு கடற்கனி அப்படின்னு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
4: ஆமாக்கா.
3: அதை இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: நான் வாசிக்கிறேங்க்கா. கடற்கரையில் தாண்டி பசுமையான அடர்ந்த மரங்கள் இருந்தன. மரங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கட்டடம் இருந்தது. அது தேவாலயம் அல்லது கன்னியாஸ்திரிகளின் படத்தை போல இருந்தது. அந்த தேவாலயின் முன்னால் செடிகள் வளர்ந்திருந்தன. தேவாலயத்தின் அருகில் வெள்ளை மணலும் பெரிய பாறைகளும் நிறைந்து பகுதி இருந்தது. அந்த பாறைகள் இருந்த இடம் வரை கடல் நீர். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
3: இதுக்கப்புறம் இந்த கடற்கனி புக்கில் வந்து நம்ம ஆக்கில் தம்பி அடுத்த பகுதியில் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக நானுமே தகவல் சொல்லிடுறேன். இப்போலாம் வந்து குழந்தைங்களுக்கு அம்மா ஃபோன் நம்பர் தெரியும், அப்பா ஃபோன் நம்பர் தெரியும். ஆனால் நம்ம வீடு வந்து எந்த ஊரில் இருக்குது, ஏரியா எது, வீட்டுக்கு எப்படி வரணும்னு இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள்லாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா?
4: எனக்கு தெரியுங்கா.
3: சரி, ஓகே. ஏன்னா நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க?
4: நான் 5th படிக்கிறேங்கா.
3: சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா. ஜாபீர், ஆகில் எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா.
5: நன்றிப்பா. என்ன கேள்வி?
3: இன்னைக்கு வந்து அஜித் குமார், நயன்தாரா அவங்க நடிச்ச ஒரு மூணு படங்கள் சொல்லிருங்கக்கா.
5: மூணு படமா? படமே நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது விஸ்வாசம், அஜித் நயன்தாரா தெரியும்.
3: ஆமாக்கா.
5: யாரும் தெரியலையப்பா.
3: சரி, அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு நடிகர் பிடிச்சிருக்கும்லக்கா, அவங்க பேர் சொல்லுங்க பாப்போம்.
5: நான் வந்து பழைய படம் தான் நிறைய பாத்திருக்கேன், புதுசெல்லாம் பார்த்ததே இல்ல. படங்க போய் பல வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
3: ஓகேக்கா, ஓகேக்கா. உங்களுக்கு அப்ப யாரு
5: கேட்டுட்டு இருக்கிறதுனால பாடல் எல்லாம் எனக்கு கேக்குறேன். மத்தபடி வந்து புதுப்படங்கள் எல்லாம் போறது இல்ல, பாக்குறது இல்லையா, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா.
3: சரி, ஓகேக்கா. அப்ப பழைய நடிகர்ல உங்களுக்கு யாருக்கா பிடிக்கும்?
5: பழைய நடிகர் கேட்டீங்கனாக்கா எனக்கு சிவாஜி கணேசன் பிடிக்கும்.
3: சரி, ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: எனக்கு வந்து நேற்று என்ன விடுதலை கேட்டோம் இல்லையா நேற்று?
3: ஆமாக்கா.
5: அதெல்லாம் நேத்து நான் உங்ககிட்ட அதை கேட்கலாம் நினைச்சேன், விடுங்கதையா அப்புறம் மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு கேட்கலாமா? அது வேண்டாமா?
3: சரி, கேளுங்கக்கா.
5: சரி, நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லணும். இது கவிதை நிறைய இருக்கும், அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே பதில் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பாக்கலாம்.
3: கேளுங்கக்கா.
5: தென்றலாய் அசைந்தாடி கார் மேகமென கலைந்து அலையென நெளிந்து கன்னத்தில் முத்தமிட்டு காதோரம் கிசுகிசத்துடன் திலங்களுடன் கை கொண்டு கோடி விடுவோம். அது என்னது?
3: காற்றா?
5: இல்லப்பா இல்லப்பா, இன்னொரு வாட்டி படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுட்டீங்க, பதில்
2: சொல்லுவீங்க.
5: நம்ம உடம்புல இருந்ததுன்னு நேற்று கேட்டுட்டு நீங்க கேட்டீங்கல்ல கேள்விங்க, அது மாதிரி இதுவும் அப்ப அது இல்லைன்னாக்க நம்ம அவ்வளவு அழகா இருக்க மாட்டோம்னு ஃபீல் பண்ணுவோம் நம்ம.
3: அழகாக்கா?
5: இல்லப்பா.
3: வேற என்னதுக்கா?
5: அது இருந்தாலே எல்லாமே அழகா இருக்கிற
3: மாதிரி
5: கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டா. சரி,
3: ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
5: எனக்கு வந்து நேருக்கு நேர் படத்துல இருந்து எங்கெங்கே எங்கெங்கே இன்பம் உள்ளது என்று தேடிக்கொள்ளாது அந்த மாதிரி ஒரு பாட்டு வரலாம். அந்த பாட்டு
3: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
5: நன்றிக்கா.
3: நன்றிக்கா.
5: நெல்வி இருந்த நல்லா இருந்ததா இன்னைக்கு?
3: சூப்பரா இருந்தது ஷாக்கா.
5: சரிப்பா, நன்றிப்பா.
3: ரொம்பவே சூப்பரா கவிதையும் எழுதுறீங்கக்கா, நல்லா இருந்தது ஷாக்கா.
5: சரிப்பா, நன்றிப்பா.
3: ரொம்பவே சூப்பரா கவிதையும் எழுதுறீங்கக்கா.
5: நன்றிப்பா. அதுக்கு நேரத்தை எழுதி வச்சுனா அப்புறம் ஏதோ நேரத்துல விட்டுட்டுனா சரி இன்னைக்கு கேட்டு பாக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் கேட்டேன்.
3: ஓகே,
5: நன்றிப்பா.
3: நன்றிக்கா. நம்ம வசந்தி அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக கவிதை எழுதுறாங்க. ஒரு கவிதையை வச்சே ஒரு விடுகதையுமே நம்மள்கிட்ட கேட்டுட்டாங்க. எப்படியோ க்ளியூ கொடுத்தனால நாங்களுமே அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் சொல்கிறதையுமே சொல்லிடுறேன். ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அப்பா ஃபோன் நம்பர், அம்மா ஃபோன் நம்பர், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறோம். சின்ன வயசுலேருந்தே ஏபிசிடி ஆனா ஓனா ஃபோன் நம்பரு இதோட சேர்த்து இதையுமே சொல்லி கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. சின்ன வயசில் இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட பேர், பெற்றோரோட பேர், ஊர், ஏரியா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், இந்த மாதிரி அடிப்படை தகவலை வந்து அறிமுகப்படுத்தலாம். இதை வந்து ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உங்களுக்கு வந்து எப்போ இருந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக தெரியும்?
4: நாலாவது படிக்கிறதுன்னு எனக்கு தெரியுங்க.
3: ஏன்னா நாலாவது படிக்கிறதுலேருந்தால் நம்ம ஆக்கில் தம்பிக்கே தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஆக்கில் தம்பி, ஏன்னா இந்த மாதிரி தான் நம்மளுமே இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆனா ஒன்றா சொல்லி கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிசிடி இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இதுதான் சொல்லி கொடுப்போம். ஆனால் வீட்டு அட்ரஸ் வந்து அவ்வளோ இதாக வந்து நம்ம யாருக்குமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு. ஆனால் குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு மறக்காது, அவங்க வந்துட்டு ஞாபகத்திலே வச்சுப்பாங்க. எப்படின்னா எங்கேயாவது வெளியே போகிறப்ப வந்து நம்ம வீடு எந்த ஏரியாவில் இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன முக்கியமான இடம் இருக்குன்னு ஒரு சாதாரணமாக

0: பேசிக்கிட்டே சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி பெற்றோட ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் நம்பரை தெரிந்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப உதவியானது. எங்கேயாவது தொலைச்சிட்டா உதவியாக இருக்கும். சின்ன சின்னதாக வந்து இந்த பழக்கத்தையுமே அவங்கள்ட்ட வேறு எங்கேயாவது கூட இதை வந்து தேவைப்படலாம். அதனால் வந்து பேரண்ட்ஸ் ஆனா அவனா ஏபிசிடியோடு சேர்த்து வந்து இதையுமே சொல்லி கொடுக்கணும். இதோட நோக்கம் வந்து குழந்தைய பயமுறுத்துறது இல்லை, தங்களை பற்றின அடிப்படை தகவலை அவங்க தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை திறன் தான். ஏன்னா எங்கேயாவது போயிட்டா கூட இந்த வீட்டு அட்ரஸ் நம்பர்லாம் இருந்தால் ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்குமே திரும்ப வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் அடையாளமாக வச்சு வச்சு அவங்க வந்து கற்றுக்கிட்டா கூட எங்கே போனாலுமே அவங்க திரும்ப வந்துடுவாங்க. சரி, அடுத்ததான் இன்னைக்கு ஆக்கில் நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்?
1: நீங்கள் வந்து ஒரு நடிகன் வெறும் நடிகை பேருன்னு சொல்லுவீங்கக்கா, அவர் ரெண்டு பேர் நடித்த மூணு படம் சொல்லணுங்கக்கா.
0: ஆமாம், நாங்கள் வந்து ஒரு நடிகை அப்புறம் நடிகர் பெயர் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு படங்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து கேள்வி வந்து விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் நடித்த படங்கள் உங்களுக்குமே தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: அகில்.
2: சரி, அடுத்ததா நீங்களுமே கடற்கண்ணி அப்படின்னு ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல?
3: ஆமாக்கா, வாசிக்கா.
2: வாசி

0: ஒரு கல்லின் மீது அந்த இலையிலின்ன தலை வசதியாக இருக்குமாறு வைத்து அவனை வெள்ளை மணல் மீது கிடைத்தினாள். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
1: சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஆக்கில் தம்பி எப்போ வாசிப்பாங்களோ அப்போ நம்ம வந்து இந்த கடற்கண்ணி பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். அவங்களுமே சீக்கிரமாக அந்த புக்கை முடிச்சுட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம்ல, அதனால வானிலை தகவலுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 19 கிலோமீட்டரில் இருந்து 47 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வர உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது நான் கார்த்திகா.
0: ஜாபீர், அகில்,
1: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஊசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. மண்ணில் விழுந்த ஒரு சின்ன செடி மனதை மயக்கும், மனமாக மலருது. விவசாயியின் வேர்வை துளியில் வெள்ளை மல்லிகை பூவாய் சிரிக்குது. மல்லிகை மலர்ந்ததால் விவசாயிகளின் வாழ்க்கையும் மணக்கும். கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. நம்ம சாதாரணமா ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை சொல்லிடுவோம், ஆனா அதே பொருளை விவசாயிகள் தங்களோட அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேறு பெயர்கள்ல அழைப்பாங்க. அந்த வார்த்தைகள் பல தலைமுறைகளா விவசாயிகள்ட்ட அனுபவத்துல இருந்து உருவான ஒரு அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தங்கச்சி மடம் பகுதி விவசாயிகள் பயன்படுத்தப்படும் சில சுவாரஸ்யமான வார்த்தைகளை பார்த்துட்டு வரலாமா? தளவு கம்பு, அதாவது பாத்தீங்கன்னா முருங்க குச்சிய அகத்தி குச்சிய தளவு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கால் அப்படின்னு சொன்னா ஒரு வரப்பு, எரவ தண்ணி அப்படின்னு சொன்னா இறச்ச தண்ணி ஊத்துறதான் எரவ தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கோல பட்டோல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்கோல பட்டோல வந்து பனைமரங்கள்ல காணப்படும். ஆக்கோல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சாஃப்டா கொழுந்து இலையா இருக்கும். பட்டோல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பட்டை பிடிக்கிறதுக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பதனி எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அந்த பதனிகள்ல ஊத்தி அந்த பட்டைகளை வந்து பட்டோல அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து அருவாலையே வந்து நிறைய அருவாக்கள் இருக்கு. வாழு, அருவாள், பாலக்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீசர் கம்பி வச்சிருப்போம் இல்லையா, அந்த சீசர் கம்பிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோர வரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோர வரண்டி வந்து பாத்தீங்கன்னா குப்பை அரிக்கிற வரண்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேரு. ஈச்சங்கத்தின்னு சொல்லுவாங்க. ஈச்சங்கத்தின்னா ஆட்டுக்கு கொலை பறிப்பாங்க இல்லையா, அந்த கத்திய வந்து ஈச்சங்கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தொரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முருங்கக்காய், முருங்க இலை, முருங்க இந்த மாதிரியான பறிக்கும் போது இந்த தொரட்டி வச்சுதான் பறிப்பாங்க. சில பேர் வந்து தொரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளா கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளா அப்படிங்கறது கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு மரம். அதாவது ரெண்டு பக்கம் மரம் இருக்கும், அதுக்கு நடுவுல வாளி இருக்கும். அதை என்ன செய்வாங்க அப்படின்னா ஈஸியா உள்ள கிணத்துக்குள்ள போட்டாங்கன்னா அது ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும் அந்த தண்ணி அள்ளிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா கிளா அப்படின்னு சொல்லுவாங்க. கிணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கப்பி யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்ட் வரும் இல்லையா, அதை வந்து இந்த கப்பி சொல்லுவாங்க. மல்லிகை செடி இனுக்குகளை வந்து ஒடிச்சு தனியா வைக்கிறத வந்து பாத்தீங்கன்னா குத்து செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குத்து செடிகளுக்குள்ள கிடக்குற அந்த குப்பைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூளம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து மல்லிகை பூக்கு முன்னாடி காம்பு, அதாவது அரும்ப வந்து காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அரும்போட பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரும்போட பறிச்சுட்ட மல்லிகை பூவை அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போட பறிச்சுட்டு இலை கொல எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சா காம்பு கட்டையோட பறிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பை விட ரொம்ப குட்டியா இருக்கிறது வந்து காய் அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை பூவில குறிப்பா மலர்ந்த பூன்னு சொல்லுவாங்க, பூச்சி பூன்னு சொல்லுவாங்க, இலை கொலைன்னு சொல்லுவாங்க. பூவை கிள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தலைவ ஒடிச்சிடாதன்னு சொல்லுவாங்க. மல்லிகை பூவில தளைஞ்சு வர்ற அந்த இலை தலைகளை வந்து தளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒடிச்சிடாதீங்க, ஒடிக்காம பூ பறிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செடி வெட்டுறது, அதாவது பாத்தீங்கன்னா தலைவ வந்து ஒடிச்சு தனியா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குத்து செடி போடுறத வந்து செடி உடைக்கிறது, செடி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிசைக்கும் 1000 செடிகள் ஊண்டி வச்சிருப்பாங்க. அந்த வரிசையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடக்கும், அதை வந்து வாழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்துல வந்து வேற ஏதாவது தேவையில்லாத செடிகள் வளர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து பதவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயல்கள் எல்லாம் வேற செடிகள் வளர்ந்துருக்கும், அதை வந்து களை பிடுங்க போறோம்னு சொல்லுவாங்க இல்லையா வயக்காட்டுல உள்ளவங்க எல்லாம். அது மாதிரி நம்ம மல்லிகை செடி பூக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கிடக்குற அந்த களைய வந்து பதவல் அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகை செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்து செடி, சின்ன செடிக்கு வந்து குத்து செடின்னு சொல்லுவாங்க, பெரிய செடிக்கு வந்து தாய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. குத்து செடி பூ பூ குத்துச்சு அப்படின்னா அந்த குத்து செடி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. உரத்துல பாத்தீங்கன்னா டிம்பட்டு, குருணா மருந்துன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பால் டாயில், இது எல்லாமே வந்து மல்லிகை செடிக்கு அடிக்கிற அந்த மருந்துகளோட பெயர்களை தங்கச்சி மடம் பகுதியில சொல்லுவாங்க. முருங்கைக்காயிலே பாத்தீங்கன்னா முத்துனக்காய்னு சொல்லுவாங்க. பாம்பிஞ்சு, அதாவது முருங்கையிலேயே குட்டியா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சுக்காய வந்து பாம்பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் வந்து விவசாயிகள் வந்து நம்ம தங்கச்சி மடம் பகுதிகளில் பயன்படுத்துறாங்க. இது காலங்காலமா பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்ம ராமேஸ்வரம் பகுதிகளையும் பேச்சு வழக்குல அடிக்கடி சொல்லுவாங்க. அழகான இந்த வார்த்தைகளை வந்து பாரம்பரிய வார்த்தைகளை வந்து பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பெரம்பலூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில். அது நேரம் கடற்கரை பிறந்தது 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலக ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பருவம் யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனாச்சான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 கோயிலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டுருக்கும். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. நான் இனிதா. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தர்ற மீன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நகர மீனை தான் சொல்றாங்க டாக்டர்ஸ். கொழுப்பு சக்தி இல்லாத இந்த நகர மீன் தாய்ப்பால் வழியா குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. நகர மீன் வந்து டேஸ்ட்ல அல்டிமேட்டா இருக்கும் மக்களே. இதோட மருத்துவ குணங்கள் வந்து இன்னுமே நிறைய இருக்கு, அதை தொடர்ந்து பார்க்கலாம். நகர மீன் வகைகள்ல வந்து 50 மேற்பட்ட வகைகள் இருக்குதான். இந்த நகர மீன்ல வந்து செந்நகர கருநகர அப்படின்னு மீனவர்கள் 2 வகையா சொல்றாங்க. இதுல சில வகை வந்து பாத்தீங்கன்னா கோட் பிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஆட்டுக்கு தாடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோற்றம் இருக்கும் வாய்ப்பகுதிக்கு கீழே. சில நகரைகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா சைசஸ்ல சின்னதா இருக்கிற நகரைகளுக்கு இந்த மாதிரி தாடைகள் வளர்ந்து இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா வாழக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ குணம் இதுல வந்து தாய்மார்கள் சாப்பிடுறதால தாய்ப்பால் வழியா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த நகர மீனை வந்து சங்கரா மீன் அப்படின்னு வேற இடங்கள்ல சொல்லுவாங்க மீனவர்கள். இதை வந்து பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு சிறந்த மீனா இருக்கிறதால உணவகங்களுக்கு விற்பனை செய்யறதுக்காக இந்த நகர மீன் வந்து கிலோவுக்கு 150 to 200 வரை விற்பனை செய்யறாங்க மீனவர்கள். இந்த நகர மீன் குறிப்பா செந்நகர மீன் கிடைச்சா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சாப்பிட கொடுங்க, அது ரொம்ப சத்தான மீன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிகாலையில யாரும் கண் விழிக்காத நேரத்துல மீனவர்கள் கடல்ல இருந்து கரைக்கு திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. படகுகள் ஒவ்வொன்னா கரை திரும்பும். அந்த நேரத்துல கரையோரத்துல ஒரு கூட்டம், அதாவது பெண்கள் காத்துட்டு இருப்பாங்க. இந்த பெண்கள் ஏன் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடற்கரை ஓரமா காத்துட்டு இருக்கிற இந்த பெண்களை தலை சுமட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மீனவர்கள் கொண்டுட்டு வர்ற மீன்களை வாங்கி அதை கூடையில அடுக்கி அந்த கூடைய தலைமையில சும்மாடு வச்சு தூக்கி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்தே போய் மீன் விற்பாங்க. தலையில சும கையில தராசு, வாயில கூவி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. மனசுல குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தி பெரிய கனவு, வீடு வீடா போய் விற்பாங்க மீன்களை. முன்னாடி எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வியாபாரிகள் கடற்கரைக்கு வந்து மீன்களை வாங்கிட்டு பணம் கொடுக்கற மாதிரி இல்ல. வீடுகள்ல இருக்கிற வயசான அம்மா இல்ல மனைவி இவங்க வந்து வீடு வீடா மீனை கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிற காசுகளை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. வெயில் கொளுத்துனாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, தலையில அவங்க வச்சிருக்கிற சுமையை விட குடும்பத்தை தாங்கணும் அப்படின்ற பொறுப்பு தான் பெண்களுக்கு பெருசா தெரியும். ஒரு காலத்துல இந்த தலை சுமட்டு பெண்கள் பல கிலோமீட்டர் தூரம் தலையில மீன் கூடைய சுமந்துகிட்டு நடந்துட்டு போய் வியாபாரம் செய்யறாங்க. அந்த காலத்துல வாகனம் இல்ல, குளிர்சாதன பெட்டி கிடையாது, இன்னைக்கு இருக்கிற வசதிகள் எதுவுமே இல்ல. ஆனா அவங்களோட உழைப்பு மட்டும் இருந்துச்சு. கடல்ல ஆண்கள் போராடி மீனை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மீனை சந்தைக்கு கொண்டுட்டு போய் வித்து அந்த வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல பெண்களுக்கும் முழு பங்கு இருந்துச்சு. அதனாலதான் இன்னும் அந்த தலை சுமட்டு பெண்கள் அப்படின்னா ஒரு மரியாதை. இவங்க வெறும் மீன் விக்கிற பெண்கள் கிடையாது மக்களே, கடலையும் குடும்பத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இது பல தலைமுறைகளா தொடர்ந்துட்டு வர்ற பெண்களோட உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. ஆழ்கடல் இருளிலும் அஞ்சாமல் நீந்தும் அலைகளின் ஓசையோடு கதைகள் சொல்லும் கடலின் சமநிலையை காத்திடும் வீரனான சுறா என்றாலே கடலின் அடையாளம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல்லையே மிக பெரிய உயிரினம் அப்படின்னா திமிங்கலம். அந்த திமிங்கலத்துக்கு இணையா சுறா மீன்களை சொல்லலாம். பயப்பட வேண்டிய உயிரினம் கிடையாது. 500 மேலான 1000 மீட்டர் ஆழம் வரை வாழுது. சில சுறாக்களுக்கு முதுகெலும்பு குருத்தெலும்பா, அதாவது சாஃப்டா இருக்கும். சில சுறாக்களுக்கும் முட்களால் நிறைஞ்சதாகவும் இருக்கும். நம்ம மீனவ கிராமங்கள்ல சுறா மீன பனை மீன், உடும்பு சுறா, அம்மணி உழுவ, அப்புறம் வந்து வெள்ள சுறா, திமிங்கல சுறா, மூங்கி சுறா, வரி சுறா, குந்தன் சுறா, பெரிய சுறா, தாளஞ்சுறா, கரடி முடி சுறா, பால் சுறா, சிங்கப்பல் சுறா, குரங்கு சுறா, வரி சுறா, இப்படி பல வகைகள் சுறாக்கள் சொல்றாங்க மீனவர்கள். குறிப்பா நம்ம இந்தியாவில 88 சுறாக்கள் இருக்குதா மக்களே. சில சுறாக்கள் வந்து கடற்கரைக்கு மிக அருகிலேயே வாழும். ஆனா ஒரு சில சுறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் பக்கத்திலையும் நிறைய காணப்படும். ஆழ்கடல் சுறாக்கள் பாத்தீங்கன்னா 1000 to 2000 meters கீழே போய் வாழும். அது வந்து பாத்தீங்கன்னா திமிங்கல சுறாவா இருந்துச்சு அப்படின்னா 3700 meters வாழும். இந்த திமிங்கல சுறா வந்து உலகத்திலேயே பதிவான எடை சுமார் 21.5 tons எடையில இருக்குமா. ஒரு சில எடையில இருக்கிற சுறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திமிங்கல சுறா வந்து 20 tons மேல இருக்குமா. அடிக்கடி வந்து நம்ம பாம்பன் பகுதிகள்ல, ராமேஸ்வரம் பகுதிகள்ல கரை ஒருங்கி இருக்கிற சுறா வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 tons எடை உள்ள சுறாக்களா தான் இருக்கும். இந்த சுறாக்கள் வந்து முட்டையிடும். சில சுறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா குட்டியிடும். நம்ம தமிழ்நாட்டுல 45 சுறா இனங்கள் இருக்குது. தடை செய்யப்பட்ட சுறாக்களா திமிங்கல சுறாவை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. குறிப்பா அந்த புள்ளி உடும்பு சுறா, பால் சுறா, முரடன் சுறா, இப்படி உள்ள சுறாக்கள் வந்து மீனவர்களோட வலைகள்ல பிடிபட்டா கடல்லையே விட்டுறணும். ஏன்னா இது அழிந்து வர்ற உயிரினங்கள்ல ஒன்னாவும் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசி FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில். அது நேரம் கடற்கரையில் பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவலையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவலை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவலை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் வித்துட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் புளிய ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனால் தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கிட்ட இல்லை. அப்போ நான் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்துருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல்லையா, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரையில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSIFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குழாய் கிணறு அமைச்சு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மீனவ குடும்பங்களுக்கு நல்ல குடிநீர் வசதி கிடைக்கணும். அதுதான் தகுதி. என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 20 வீடுகள் இருக்கணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குழாய் கிணறு கொடுக்கறாங்க. இதுக்கு அரசு சார்பில் பாத்தீங்கன்னா 50,000 வரை உதவி தொகை கொடுக்கறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா நம்ம நேரடியா மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்துல இல்ல சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அலுவலகத்தை போய் சந்திச்சு இதற்கான விண்ணப்பம் வாங்கி நம்ம ஊர்கள்ல மீனவ மக்கள் இருக்கிற பகுதிகளில், அதுவும் 20 வீடுகளுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா குடிநீர் வசதி இல்லாத நிலை, இந்த மாதிரியான விவரங்களை சேர்த்து மனு கொடுக்கணும். அதோட அந்த பகுதி மீனவர்கள் மக்கள் வசிக்கிற பகுதி அப்படின்னு விவரங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கலாம். அந்த சான்றிதழ்களையும் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும், என்ன ஆவணங்கள் தேவைன்னு உறுதியா தெரிஞ்சுக்க மீனவ பகுதிகளில் இருக்கிற அந்த மீன்வளத்துறை அலுவலகத்துல கேட்டு அவங்க சொல்ற படிவங்களையும் ஆவணங்களையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. குடிநீர் வசதி தேவைப்பட்ட அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் ஒன்னா சேர்ந்து மீன்வளத்துறை அலுவலகத்தை அணுகி குழாய் கிணறு அமைக்கிறதுக்கு இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிச்சு பயன்பெறலாம் மக்களே. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல்ல இருந்து பிடிக்கிற உயிரினங்களை வச்சு நம்ம மீனவ மக்கள் வந்து பாரம்பரிய சமையல் செய்யறதையும் அவங்களுடைய சுவையையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒரு சமையலோட மனத்தையும் மனசையும் சேர்த்து ரசிப்போம். இன்னைக்கு நம்ம பயணம் நெய்தல் கைமணம் பக்கம் திரும்ப போகுது. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனவா சோம்பு சீரக குழம்பு. என்ன புது டிஷ்ஷா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பா இந்த கனவா சோம்பு சீரக குழம்பு நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா தெருவில் மணக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு உணவை தான் நாம இன்னைக்கு செய்யறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த கணவாய சுத்தம் பண்ணி நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமா வந்து தேங்காய் வேணுங்க. தேங்காயில சோம்பு சீரகம் கொஞ்சம் மிளகு வச்சு அது கூட காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகாய் எடுத்து அது கூட நம்ம மசாலா கொஞ்சம் சேர்க்கலாம். நம்ம வீட்டுல வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மசாலா, அந்த குழம்பு மசாலா சேர்த்து அதோட கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா ரெண்டையும் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சுடலாம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவை பொடுசா நறுக்கி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கணும். இப்ப நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்துல எண்ணெய ஊத்தி பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டு வெடிக்கவும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா கூட தேங்காவை அதுல ஊத்தி தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணுங்க. இது கூட முருங்கைக்காய் சேர்த்து வேக வச்சா அப்படி இருக்குங்க டேஸ்ட். கனவா மீன் காலியாகுதோ இல்லையோ அந்த குழம்புக்குள்ள கிடக்குற முருங்கைக்காய் அட்ட டைம்ல எல்லார்த்தட்டுல இருக்குங்க. மக்களே, இதுவரைக்கும் இப்படி ஒரு சமையல நம்ம யாருமே ட்ரை பண்ணி இருக்க மாட்டோம். நம்ம ஊர்ல கிடைக்கிற இந்த கனவாய வச்சு கனவா சோம்பு சீரக குழம்பு ட்ரை பண்ணுங்க. நெய்தல் கைமணத்தோட சுவையும் கடலோட மனமும் உங்களோட மனசுல இன்னும் கொஞ்ச நேரம் மணக்கட்டும். இப்போ நம்ம பயணத்துக்கு ஒரு இசை இடைவெளி வரப்போகுது. பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நல்ல

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4 பூமி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த கொஞ்சங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். பூமியோட வெப்பநிலை, அந்த வெப்பநிலை ஒரு சின்ன அதிகரிப்பு தான். அந்த சின்ன அதிகரிப்புமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஐநா, அதாவது பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு அறிக்கையில ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளுமே அரசாங்கத்தோட நிபுணர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பூமியின் சராசரி வெப்பநிலை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுதான். அட, 1.5 டிகிரிஸ் தானே, அதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துரும் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் தாண்டி வெப்பநிலை அதிகமாகும் போது காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாகும். இதனால விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1.5 டிகிரி செல்சியஸ் தாண்டாம பாத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்போ நம்ம இருக்கிற பாதை என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். இப்போ உலக நாடுகள்ல நடைமுறையில இருக்கிற கொள்கையும் நடவடிக்கைகளும் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இந்த நூற்றாண்டின் முடிவுல பூமியோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா 20.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்குதுன்னு கணிப்புகள் சொல்லுது. பூமி சூடாகிறது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இதே மாதிரி அதை தடுக்கிறதும் ஒரே நாள்ல முடியாது. ஆனா இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நடவடிக்கைகளும் நாளைக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்முடைய சமுத்திரம் பழகு பயணத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பல தலைமுறைகளா விவசாயிகள் வந்து தங்களுடைய அனுபவத்துல இருந்து உருவாக்கி வச்சிருக்கிற அறிவு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுலயும் குறிப்பா நம்ம தங்கச்சி மடம் பகுதி விவசாயிகள் நடைமுறைகள்ல பயன்படுத்துற சுவாரஸ்யமான பேச்சு வழக்கு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய கோட் பிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர மீன் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம கடலோர வாழ்க்கையில முக்கியமா பங்காற்றுற தலைச்சுமட்டு பெண்களுடைய வாழ்வியலை பத்தியும் பார்த்தோம். முன்னாடி அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, காலப்போக்குல என்னென்ன மாற்றங்கள் வந்துருச்சு, இன்னைக்கும் தலைச்சுமட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுற பெயருக்கு என்ன மதிப்பும் முக்கியத்துவமும் இருக்கு அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல வாழக்கூடிய சுறா மீன்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சுறாக்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட சேர்த்து நம்ம மீனவர்கள் நடைமுறை பேச்சுல எந்தெந்த சுறாக்கள் என்னென்ன பெயர்களை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ சமுதாயத்தினருக்கு குழாய் கிணறு அமைக்க அரசு தரக்கூடிய திட்டங்கள் என்னென்ன, அந்த திட்டங்களை யாருக்கிட்ட கேட்கணும், எங்க உதவி பெறணும் அப்படின்றத பத்தியும் நம்ம நடைமுறை தகவல்களை புரிஞ்சுக்கிட்டோம். சமையல் குறிப்புகள் என்ன அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருந்து உணவு, விவசாயம், மீன்பிடி, பெண்களோட வாழ்வாதாரம், அரசு திட்டங்கள், நம்ம பயணம் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துது. அது என்ன அப்படின்னா, நம்ம பூமி கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிட்டு வருது. அந்த பூமியோட வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தணும், காலநிலை மாற்றத்தோட மிக முக்கியமான பாதிப்புகளை தடுக்கணும்னு ஐக்கிய நாடுகள் சபை உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞானிகளும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ள கட்டுப்படுத்துவது தான் மிக கடுமையான காலநிலை பாதிப்புக்குள்ள தவிர்க்க உதவுற ஒரு முக்கியமான இலக்கா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். குறிப்பா இயற்கையை பாதுகாப்பது அப்படின்றது வேற யாருக்கும் செய்யற வேலை இல்ல, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற வேலை இதுதான். இன்னைக்கும் நம்ம

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: ஓடியாடி களைச்சு ஆசுவாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு ஆர் சத்யநாராயணன் எழுதின மீனு பாட்டியின் மருத்துவமனை. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி.

அந்த மருத்துவ கல்லூரியில MBBS பட்ட படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டார். அருணுக்கு ஏழைகளுக்கு சிகிச்சை செய்ய அவ்வளோ ஆர்வம். அவரும் வேலை தேடினார். ஆனாலும் அருணுக்கு சரியான இடத்துல வேலை கிடைக்கல. அதனால கிராமத்துக்கு போய் கிளினிக் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அருணோட பூர்வீகம் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் கொத்தமங்கலம்ன்ற கிராமம். அங்க அவருக்கு பூர்வீக சொத்தா 3 ஏக்கர்ல நிலம் இருந்துச்சு. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அருணுக்கு ஆசையாம இருந்துச்சு. ஆனா கையில பணம் இல்லாம இருந்துச்சு. அருண்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனாலும் மனசாட்சி அவருக்கு ஒரு வழியவும் காமிச்சுச்சு. கொத்தமங்கலத்துக்கு போன அருண் அங்க இருக்கிற ஒரு ஆலமரத்தடிக்கு போய் மருத்துவமனை அப்படின்னு பேர் எழுதின ஒரு பலகைய தொங்க விட்டார். அங்க போய் மருத்துவமனையில அத்தியாவசியமா என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அந்த மரத்தடியில டேபிள் போட்டு உட்கார்ந்துட்டார். முத நாள் எல்லாரும் பாத்துட்டு தான் போனாங்களே ஒழிய அவர்கிட்ட வந்து மருத்துவம் பாக்கணும்னு யாரும் கேக்கல. 2வது நாளும் அருண் கிட்ட யாரும் மருத்துவம் பாக்குறதுக்கு வரல. 3வது நாளும் ஆச்சு. அருண்க்கு அவர் மனசுல இருந்த நம்பிக்கையும் போச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், கிளம்பிட வேண்டியதான், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நம்பிக்கை இல்ல போல அப்படின்னு முடிவெடுத்து அங்கிருந்து கிளம்புறதுக்கு அருண் ஆயத்தம் ஆயிட்டாரு. ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அதுவும் அருணோட அந்த ஆலமரத்தடி மருத்துவமனைக்கு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அருணோட மருத்துவமனைக்கு வந்த அந்த பாட்டிக்கு நல்ல தலைவலியாவும் காய்ச்சலாவும் இருந்துச்சு. தம்பி, உடம்புக்கு முடியலப்பா, மேல் கை கால் சுகம் இல்லாம இருக்கு, ஏதாச்சும் மாத்திரை எழுதி தாயே. சரிங்க பாட்டி, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. போதும் போதும், ஊசி போட்டுக்கிறீங்களா இல்ல மருந்து எழுதி கொடுக்கவா? மருந்தே எழுதி கொடுப்பா. சரிங்க பாட்டி, மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்கறேன். புதுக்கோட்டையில இருக்கிற ஜிஹெச்ல போய் வாங்கிக்கிறீங்களா? தருவாங்களா? தருவாங்க பாட்டி, நான் சொன்னு சொல்லுங்க. தம்பி, பீஸ் எவ்வளோ? பணம்லாம் வேணாம் பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு பாட்டி இருந்திருந்தா அவங்கள்ட்ட கேட்டிருப்பனா என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு மீனாட்சிப்பா. உன் பேர் என்ன? என் பேரு அருண் பாட்டி. என்னை எல்லாரும் மீனாட்சின்னு கூப்பிட மாட்டாங்க, மீனு பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. அருண் தம்பி, வெறும் கையில இங்க இருந்து கிளம்ப எனக்கு மனசு இல்ல. உன்கிட்ட காமிச்சு மருந்து எழுதி வாங்கிட்டு எதுவும் கொடுக்காம போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. 10 ரூபா கொடுக்கறேன், வாங்கிக்கிறியா? வேணாம் பாட்டி, பரவாயில்ல இருக்கட்டும். இல்லையா, நீயும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்கார்ந்திருப்ப, இந்த 10 ரூபாய வாங்கிக்க அப்படின்னு சொல்லி தம் முந்தானில முடிஞ்சு வச்சிருந்த 10 ரூபாய் தாளை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு பாட்டிமா அருண் கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் அருணோட முதல் வருமானம். அந்த காசையும் பாட்டி கிட்ட இருந்து வாங்கும் போது போன்ல செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அத போட்டோவாவும் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு போனதும் தன்னோட ரூம்லயும் அருண் மாட்டிக்கிட்டாரு. அந்த தருணத்தை அருணால மறக்கவே முடியாது. தன்னையும் மதிச்சு தான் கிட்ட மருத்துவம் பாக்கணும்னு அந்த பாட்டிமா வந்த நினைவுகள் எல்லாம் அருணோட மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அலைப்பாயுதே நிகழ்ச்சியில மீனு பாட்டி மருத்துவமனை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
4: ராணி, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. இன்னும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. மீன் கொண்டு போய் ராம்நாட்டில் வந்து மீன் கத்தி தான் விற்பேன். இது 300-500 கிடைக்கும். கொஞ்சம் குடும்பத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசில் அம்மா ஒரு 10 வயசுலேயே ஒரு வீட்டில் வேலைக்கு கொண்டு விட்டாங்க. அந்த வீட்டில் ரொம்ப வளமாக இருந்தேன். அவங்க நல்லா தான் வச்சுட்டேன். நல்லா வச்சுருக்கவங்க எங்கள் மச்சம் ஒரு ஆள் கப்பலில் வேலை வைக்கிறாரு. வேலை வைத்தோன்னா அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டா அது அப்பாவோட சொந்தக்காரர் பேசி முடித்த உடனே சொல்லிட்டாங்க, அது நகை போடணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப விரும்பிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா வீட்டில் வசதி இல்லை கட்டி கொடுக்க, அவங்க வசதியானவங்க கட்டி கொடுக்க. அப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் அந்த பையன் வந்து கப்பலுக்கு போனவன் கை ஒடிஞ்சு வந்துட்டான். அவன் நல்ல கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்கான். இப்போ போனாலும் அவன் சொல்லுவான், இப்படி மேவிட நீ கல்யாணம் என்ன முடிச்சிருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் அம்மா சொல்லலம்மா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில். இப்பவும் எனக்கு அந்த கஷ்டம் மாறலையா, மீன் சம்மந்து தான் என் ஒரு மயனை காப்பாற்றிட்டு இருக்கேன் ஐயா. காலைல 8 மணிக்கு போவோம்ப்பா, 8 மணி 7 மணிக்கு இறங்கிடும். இறங்குனா 12 மணி 11 மணி ஆகும். 10:40 10:11 மணி ஆகும், 1 மணி ஆகும், 1:30 ஆகும். அவ்வளோ நேரம் நடந்து தெருவுதரும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போனால் விற்க மாட்டேங்குது விலைவாசி கூட. நம்ம மீன் கொடுப்போம்ப்பா. நான் இது வரைக்கும் தீபாவளிக்கு 3-4 வருஷமாக ட்ரெஸ்ஸே எடுக்கிறதில்ல. ஏன்னா அங்கே நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களா. போனோடனே காசு 100 ரூபா கொடுத்து சேலை, ஒரு சேலை ஒரு 10-20 வீடு கொடுப்பாங்க. 5-6-7 வீடாவது கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு 4 வீடு கொடுப்பாங்க. ஆனால் நல்லா பார்ப்பாங்கம்மா. நல்லா தண்ணி எதுவுமே சாப்பாடு பசிக்குது முடியலன்னு சொன்னோட டீயை போட்டு வீட்டில் வந்து கெஞ்சி கதறி கொடுத்துட்டு கொடுப்பாங்கம்மாங்கன்னு இருந்து உட்காந்து குடி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நல்லா பாசமா.
3: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நாட்கள் ஓடுச்சு, மாசங்கள் பறந்துச்சு, வருடங்கள் நகர்ந்து போச்சு. காலப்போக்கில் அருணுக்கு அரசு வேலையும் கிடைச்சிச்சு. வருமானத்தை நல்லா சேமிச்சாரு. நல்லா யோசிச்சு தன்னோட நிலத்தை அடமானம் வச்சு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறதுக்கு பேங்க்லயும் உதவி கேட்டாரு. அருணோட திட்டம் பேங்க்கு பிடிச்சு போயிருந்துச்சு. கடைசியில் அவருக்கு லோனும் கிடைச்சிருச்சு. லோன் சாங்ஷன் ஆனதும் அருண் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தன்னோட வேலையவும் விடாம கொத்தமங்கலம் கிராமத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான வேலைய முழு மூச்சோட நம்பி ஆரம்பிச்சாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கான வேலை நல்ல மல்லமல்லான ஆரம்பமாச்சு. 100 படுக்கை வசதி கொண்ட அந்த மருத்துவமனை கொஞ்சம் கொஞ்சமா தயாரானபடி இருந்துச்சு. வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அதுக்கிடையில எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி மன உறுதியாலையும் தளராத எண்ணத்தாலையும் அருண் அந்த ஹாஸ்பிட்டலையும் கட்டி முடிச்சாரு. கிராம மக்கள் எல்லாருக்கும் மருத்துவம் சமமா கிடைச்சு அவங்க நல்லா வாழணுன்றதுதான் அருணோட லட்சிய ஆசையாவே இருந்துச்சு. ஏழைகளை பார்த்து மனசும் இறங்கி போனார். அடித்தட்டல் இருக்கிற மக்களுக்கு கூட இலவசமா சேவை பண்ணார். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா 1 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டார். கம்மியான செலவுல அந்த பகுதியில இருக்கிற எல்லாருக்கும் தரமான மருத்துவ சேவையும் பண்ணாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அருண் கல்யாணம் கூட பண்ணிக்கல, ஆனா அவரோட லட்சியத்துல தன்னும் கருத்துமா இருந்தார். அவரோட கனவும் பளிச்சு போச்சு. தன்னோட லட்சிய இலக்கையும் அவரு அடைஞ்சாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல திறந்து வைக்கிறதுக்கு கூட கொத்தமங்கலத்துல இருக்கிற மீனு பாட்டியோட பேரனை தான் ஹாஸ்பிட்டலோட திறப்பு விழாக்கு கூப்பிட்டிருந்தாரு. மீனு பாட்டியோட பேரை அந்த ஹாஸ்பிட்டலோட திறப்பு விழாக்கு போய் சிறப்பா திறந்து வச்சார். அது அருண்க்கு பிடிச்சு போன தருணமாவும் ஆணுச்சு. அன்னைக்கு பாட்டிக்கு மருத்துவம் பார்த்தப்போ 10 ரூபா அவங்க கொடுத்தாங்கல்ல, அத கூட அருண் ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாரு. அதத்தான் ஹாஸ்பிட்டல்ல நுழைவு வாயில மாட்டி போட்டிருந்தாரு. இப்ப அருணுக்கு கீழே 9 டாக்டர் வேலை பாக்குறாங்க. அதுல 3 பேரு பெண்கள். அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிரபலமானுச்சு. புதுக்கோட்டை மட்டும் இல்ல, மதுரை அப்புறம் அது சுத்தி இருக்கிற சுற்று வட்டார பகுதிகள்ல இருந்தும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள் வர ஆரம்பிச்சாங்க. அருணோட மருத்துவ சேவையை பார்த்து ஒரு பிரபலமான தனியார் டிவில இருந்து அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் ஆட்கள் வந்திருந்தாங்க. ரிசப்ஷன்ல அவங்க உட்கார்ந்திருக்கும் போது மீனு பாட்டி கூட அருண் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருந்த போட்டோவை தான் அவங்க வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாங்க. அதுல போடப்பட்டிருந்த சந்தன மாலை காத்துல அழகா சந்தன வாசத்தையும் வீசிச்சு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆட்கள் அருணோட ரூம்குள்ளயும் போயிட்டாங்க. கேமரா மைக்னு எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். முதல்ல உங்ககிட்ட பேசிக்கான சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். கேட்டுக்கலாமா?
2: தாராளமா கேளுங்க.
1: உங்களோட மருத்துவ பயணத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கும் கஷ்டமான கதையெல்லாம் இருக்கு. படிக்கிறதுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். அத்தியாவசியமான தேவைகள் கூட என்கிட்ட இருக்காது. நிலத்தை வித்து சொத்தை வித்து அப்படி படிச்சாதான் உண்டு. எனக்குன்னு இருந்த சொத்து என் ஊர்ல இருந்த 3 ஏக்கர் நிலம் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. படிச்சு எப்படியாச்சும் முன்னேறி நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசை. சின்ன பிள்ளையான இருந்தப்போ எங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறதுக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கும் போதுமான பணம் எங்க கிட்ட இல்ல. அப்படி அனாமத்தா போன எங்க அப்பாவோட உயிரை இதுக்கப்புறம் எப்படி நான் மீட்டு கொண்டு வர்றதுன்னு யோசிச்சேன். அதுக்கான வழியே இல்லாம இருக்கும்போது நான் படிச்சு டாக்டர் ஆகி நல்ல நிலைமைக்கு போய் கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கடுமையா படிச்சேன். எப்படியோ டாக்டர் பட்டமும் வாங்கிட்டேன். படிச்சு நல்ல நிலைமைக்கு போய் சேவகம் பண்ணணும்னு வர்றப்போ இன்னை யாரும் நம்ப தயாரா இல்ல. ஒரு மரத்துல போர்டு மாட்டி அப்படியே உட்கார்ந்துட்டேன். அப்போ யாருமே வராம இருந்த சமயத்துல என்னையும் மதிச்சு ஒரு பாட்டிமா அவங்களுக்கு மருத்துவம் பாக்குறதுக்கு வந்தாங்க. மருத்துவம் பார்க்கவும் செஞ்சாங்க. ஆனா அதுக்கு எனக்கு அவங்க 10 ரூபாயும் கொடுத்தாங்க. அந்த தருணம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு. அந்த அம்மாவோட பேரு மீனாட்சி. மீனுன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நான் போட்டோவும் எடுத்துக்கிட்டேன். அதை தான் ஹாஸ்பிட்டல்ல மாட்டி வச்சிருக்கேன். இன்னொன்னு தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலோட பேரும் மீனு ஹாஸ்பிட்டல். இங்க நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உடம்புக்கு சரியில்லாம வர எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து 4-5 பேர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ண வரலாம்ல. அதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூ. நல்லது பண்றதன் மூலமா 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. இன்னும் ஏதாச்சும் நீங்க கேள்வி கேட்கணுமா? இதுவே போதும் சார். நான் என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சிருந்தேனோ அது எல்லாத்துக்கும் மொத்தமா ஒத்தையா தெளிவா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த ஆள் அருண் பார்த்து சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே இன்டர்வியூவும் ஆரம்பமானுச்சு. நல்லா அந்த இன்டர்வியூ முடியவும் அருண் கிட்ட கை கோப்பி வணக்கம் சொல்லிட்டு அந்த பிரபலமான தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அருணோட அந்த சேவை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை பாக்குறதன் மூலமா நிறைய பேருக்கு அவர் பரிச்சயமான ஆளாவும் மாறி போனார். அதோட மீனு பாட்டியோட கதையும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கற்று விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இத சாப்பிட்டு அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராம
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே,
2: படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே,
2: வரும். அதுவும் வரும்.
1: காத்தே வரல, அத போட்டா சத்தம் தான் வரும். வரும் வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பெனடிக்ட். தங்கச்சி மடம் தண்ணீர் ரோட்டு கிராமத்தை சேர்ந்த மீனவன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக மீன்பிடி தொழில், துடுப்பு இல்லாத படகுகளில் போய் கரையோரங்களில் வந்து இயற்கை வளங்கள் கெட்டுப்போகிற அளவுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் நாங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் என்னென்னா, சூந்து சூடைன்னு ஒரு வகை மீன் பிடிப்பாங்க. சூந்து சூடைங்கிறது தென்னை ஓலைகளால் வந்து நல்லா அதை ஒன்று திரட்டி கட்டி நீண்ட இதாக பிடிச்சி அதை வச்சு அதில் வந்து தீ வச்சு விடுறது. தீ வச்சு விட்டு சின்ன பத்தைகள் ஏறி போய் ஒருத்தர் வந்து அந்த தீப்பந்தத்தை பிடிப்பார். ரெண்டு பேர் படகுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு வலை, சாதா ரவுண்டு வலை இருக்கும், அதால் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க, அதை அந்த கச்சாவில் அள்ளி போட்டு சூந்து சூட பிடிப்போம். அந்த பாரம்பரிய மீன் பிடிப்புகள்லாம் இப்போ இல்லை. அதே போல் வந்து நாங்கள் சிறுபிள்ளையா இருக்கையில் பக்கத்து ஊர் அரியாங்குண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம். இங்கேருந்து நடந்து போகையிலேயே கரையோரங்களில் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக இருந்த காலத்தினால கணவாய் மீன்கள் வந்து கரையோரத்தில் வரும். அதை நாங்கள் சின்ன பருவத்திலேயே விளையாடி விளையாடி காலால் தள்ளி கொண்டு போய் பிடிச்சி கொண்டே வந்து அதை எங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கே கொடுப்போம். எங்கள் வாத்தியார் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இழுவலைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கணவாய் முட்டைகள் மற்ற விஷயங்கள் வந்து சேதமாகி எந்த மீன்களுமே கரையை இறங்குறதில்லை. அதே போல் இப்போ தற்போது அரசு வந்து ஒரு மாறுதல் செஞ்சுருக்கு. கடற்கரை ஓரங்களில் வந்து செயற்கை பவளப்பாறை மற்றும் கல்கள் போட்டதுனால பழைய அளவுக்கு வந்து அந்த கணவாய்கள் இறங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறத வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுகுணா, எனக்கு வயசு 63 வயசு ஆயிடுச்சு. பாம்பன், ஆமா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். பாம்பன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எங்களுக்கு ஒரு 2 வல்லம் கிடந்துச்சு. வல்லம் கிடந்தா

0: நான் எங்கள் ஃபேமிலி எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து எஸ்எல்சி. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா ஒரு பஞ்சாயத்தர் மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஒருத்தன் திடீர்னு யாரையாவது பிடிச்சிட்டாங்களா ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அப்பா பேசுகிற இங்கிலீஷில் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. ஆனால் நான் வந்து இப்போ அண்ணன்லாம் நல்லா படித்தாங்க, அண்ணன் லோயலா காலேஜில் படித்தாங்க, ஒரு அண்ணன் கஸ்டம்ஸில் வேலை வைத்தாங்க, ரெண்டு அண்ணன் தேவக்கோடையில் படித்தாங்க. நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் படிக்கலை. நான் ஏழாவது படிச்சுட்டு இருந்தேன். அக்கா எத்தனை கிளாஸ் படித்தாங்கன்னு தெரியல, நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படின்னா தெக்குவாடி வந்து அந்த அந்தோனியாசு கோயிலுக்கு நேரையெல்லாம் பார்த்தா குரங்கு மரம் பூசரி மரமாக இருக்கும். குரங்கு நம்ம தலையில் உழுவும், நம்ம வச்சுருக்கிறத அப்பீடு போயிடும். அப்படி உள்ள கால சூழ்நிலையில் என்ன செய்யறது, சோறை வடித்த தண்ணி எங்கள் அம்மா முன்னாடி போயிடுவாங்க. அந்த கருவாடு பற்றியில் வேலை பார்க்கறதுனால அம்மாவுக்கு சொந்தமாகவே அம்மா கருவாடி வியாபாரம் பார்ப்பா. அப்பா அம்மாவும் வியாபாரம்னா அவங்க வியாபாரம், அவங்க உடைய சரக்கா அவங்களே உணர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னா சோறு வடித்த தண்ணி கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த அவ்வளோ சூழ்நிலையில் ஒரு மணி நேரம் நடக்கணும். நடந்து நான் போய் அதை கொடுத்துட்டு வருவேன். பிரேக் கூடும்போது என்ன செய்யணும், அந்த தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வந்தால் நான் அதை அப்படியே படிப்பை நான் கண்டினியூ பண்ண முடியல. வீட்டு சுமை அதிகம், அதுக்கெல்ல வேலை, அதனால் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமான வேலை. தம்பி மசாலா அரைக்கணும், அரைச்சி அதை தாளித்து, தங்களுக்கு தான் போகும் இல்லைங்க, அதை அரைச்சி தாளித்து கொடுக்கணும். எல்லா வேலையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா சாயந்தரம் வருவாங்க. இதுக்கெல்லாம் ரெண்டு வல்லக்காரர்களுக்கு சோறாக்கி நான் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இந்த ஆம்பளையெல்லாம் வருவாங்க, ஒரு பத்து பேர்கிட்ட இருப்பாங்க வெள்ளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் என்கிட்ட வந்து உட்காந்துக்குருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவன் வேலை செய்வான். அதுக்கப்புறம் படிப்பை தொடரவே முடியல. இந்த ஏழங்கால் வருஷம் முடிஞ்சிச்சு, கடைசியில் வயதுக்கு வந்தாச்சு. அப்புறம் ரெண்டே முக்கால் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவர் வந்தாக கல்யாணம் முடித்தோம். எனக்கு 47 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று காதலுக்கு மரியாதை மற்றும் முதல்வன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது வெள்ள மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பையலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியாக்கரைன்னு சொன்ன பொறுத்தளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போய் ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான், வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளையை வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் விடவும் அந்த பிள்ளையை பார்க்கறது எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. காலு சரியில்லாத காலனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்தனால நான் பிள்ளையை பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட் கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் சென்று கிளம்புச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலேயே பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போக உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கலந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையிலே நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஓசக்கை தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி, ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே கையை அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள எப்படி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறித்தான் வள்ளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வள்ளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்க ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளையை சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4 மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா. அதுக்கான காரணம் என்ன, அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ಜಂ ಜಂ ಜಂ ಹಾಲ

0: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 94.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மூகுபுரி, வயசு வந்து 80 வயசு எனக்கு. இது வந்து கம்பிப்பாடு. இது புயல் அன்னைக்கு, புயலுக்கு ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எச்சரிக்கை பண்ணிருச்சு. எல்லாம் எச்சரிக்கை பண்ணி குறிக்கோள் வந்துருச்சு. புயல் எடுக்கிறாப்புல இது தஞ்சுக்கூடியும் சொல்ல மாட்டாங்க, சின்ன கொழும்புன்னு சொல்லுவாங்க. ஓலைக்குச்சி தான் இருந்த மாதிரில கிடுவில் தான் நினைஞ்சிட்டு இருந்தான். இப்போ தான் நாங்கள் ஓடி போட்டு இருக்கிறோம். முதல்ல ஓலைக்குச்சி தான், அங்கிட்டே மீன் பிடிப்போம், இங்கிட்டே மீன் பிடிப்போம். வடக்கையும் தெற்கையும் தோணி அழைச்சி, கடலை தோணி அழைச்சி. வீடு வந்து இந்த பக்கமும் இருந்துச்சு, இந்த பக்கமும் இருந்துச்சு. இந்த இருக்குல இதே மாதிரி ரயில் ஓடிச்சு, எல்லாம் ஓடிச்சுல. அந்த புயல் வந்து கரைக்கிட்டால் 12 மணிக்கு எடுத்தது. 12 மணிக்கு எடுத்து பல ஆண்டு விடியுது. இந்த காற்று மாறுது, சோலா காற்று மாறுது, பலான்னு மாறி. அதோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப கைட்டமாக வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறுத்தின வேட்டி, உறுத்தின துண்டு எல்லாத்துடையும் இருக்கிறோம். மறை எதுவுமே செயலாத இதுவுமே எடுக்கலை, ஒன்றுமே எடுக்காமல் இருந்துட்டு அதோடு கிளம்பி போயிட்டோம் நாங்கள். ஆமாம், புயல் எடுத்த பிறகு அந்த காலையில் புயல் தண்ணியெலாம் வந்து இவ்வளோ இந்த இது இவ்வளோ வருஷம் வந்துருச்சு, இந்த ஓட்டு வருஷம் வந்துருச்சு தண்ணியெலாம். நைட்டு பிறகு குத்தா வச்சுட்டு இருந்தான் அந்த தண்ணிக்கலையும் இதுக்குலையும். இவ்வளோ தண்ணி, இவ்வளோ கத்தம் தண்ணி, அந்த அங்கே ஒரு திற மாதிரி இருக்கும் தங்கினேன். இந்த வளவு வருதுல, வளவு அதில் என்ன இருந்துச்சு பூரா குடிசை பூரா. அதில் தப்பிச்சது நாங்கள் மறுபடியில் ஊர் என்ன இருந்துச்சு, நம்ம பூரா தான் அழிஞ்சு வச்சு போயிட்டு திரும்பி வரத்தான் இருந்தான். வந்து மேலே வந்து பார்த்தோம், அப்படி தான் இருந்துச்சு. முதல் வெடிச்சில் போயில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செம்மணி கரிசன் சாத்திரியும் வந்துட்டு அவங்க போறீங்கனாக்க அவங்க போயிடும் தண்ணியில். 5:30 ஒரு வண்டி போவோம், அந்த வண்டிக்கு போயிட்டாங்க. 12 மணிக்கு எடுத்து விடியக்காலம் 6 மணிக்கு பலார்ந்து வெறிக்குது. வெள்ளி கட்ட வயசு என்றாலும் இதுவெல்லாம் போயிட்டாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சிங்காரிக்கியும் வேலியரங்கில் கண்ணி வைத்தேன். காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன்.
1: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
2: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
1: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
2: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
1: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
2: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
2: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
3: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஒருவர் இன்றி வாழ்பவன். அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாகப் போனவன்.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

அறிவானோ, தன்னை கேட்டவரன அறிவானோ, அவள் கதையை அவனே முடிப்பானோ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 47 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில் அது நேரம் கலக்கல பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீனும் அதில் படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலக ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பருவம் யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே. இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனாச்சான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 கோயிலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியம் வந்தாங்க. வெவ்வேறு பக்கம் போய் அப்புறம் தான் குழந்தைகள படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சுல, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரையில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறவன், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும். இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோ எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி

0: மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வ பாண்டி. 1964 கோயிலுக்கு பின்னாடி நானும் பிறந்ததே இந்த பரம்பூர் கோயில் பத்தியில் கொன்ற மயில், அது நேரம் கடற்கரை பிறந்தது. 1952 சித்திரை மாதம் பிறந்தார். அதாவது எல்லா மீனும் அந்த கரவழியில் படும். என்னென்ன மீனோ அத்தனை மீன் அதில் படும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அந்த கரவழையை வச்சு தான் பக்கி மெல்ல மெல்ல மெல்ல வெவ்வேறு தொழிலாக உருவாக்கணும். கரவழை தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கரவழை நம்பி தான் வாழ்ந்தாகும். ஆனால் வாகனம் இல்லாத நேரத்தில் வந்து இங்கேருந்து பிடிக்கிற மீனை கொண்டு மார்க்கெட்டில் கூறு கட்டி தான் விற்கணும். ஒரு பீசா ரெண்டு பீசா காலனா முக்காலனா ஒரு செல்லி அரை செல்லி அப்படி தான் விற்றுட்டு வாழ்வாதாரத்தை 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சி கொடுத்து விட்ருவோம். அவங்க திரும்ப வரும்போது நைட்டு 8:30 to 9:00 ஆகும். அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தான் உலக ஊற்றி போட்டு அரிசி அரிசி போட்டு சாப்பாடு ஆக்கி எல்லா பிள்ளைகளும் தூங்கிடுங்க. ஆனால் தூங்கிடுவேன். அப்போ எல்லாரையும் குச்சிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சோறு. ஆமாம், 8 மணி வரைக்கும் இருக்க முடியுமா? ஆனால் படிப்பறிவு யாருக்குமே அவ்வளோ இருக்காது. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே, இப்போ சந்து பந்தெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ராமேஸ்வரம் போனாத்தான் அத்துல குளம் படித்தாரா அப்போ பள்ளிக்கூடம் அந்த ஒன்று தான். இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போய் படிச்சுட்டு அங்கேருந்து 8 மணி கிளம்பி வருது, விட மாட்டாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அந்த 64 புயலுக்கு முன்னாடி அங்கே போய் குடியே வந்தாங்க, வெவ்வேறு பக்கம் போய். அப்புறம் தான் குழந்தைகளை படிக்க வைக்க போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடலில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். அலை அலையில் தான் இப்போ இங்கேருந்து போவோம். இங்கேருந்து போகும்போது காற்று நல்லா மெதவலாக இருக்கு. அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கோம்னா காற்று குவியணும். அப்போ வந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அவள் அந்த அளவுக்கு நவீனமான எதுங்க அரசாங்கத்தில் இல்லை. இப்போ உள்ள கட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் திடீர்னு அங்கே காற்று வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்கள் உயிரை எந்த அளவுக்கு ஒன்றாது பாதுகாப்பாக வரணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தந்து வந்தால் பாய ரொம்ப மேலே தூக்க மாட்டோம், லேசாக தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருவோம். அதுலேயும் படகு தாண்டிருக்கு, உயிர் சேதம் வந்திருக்கு. இப்போ இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து மக்களை பூரா அப்புறப்படுத்தி நீங்கள் இப்போ பந்தோஷமான இடத்துல இருக்கணும், கடற்கரில் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் வரும், எந்த நேரத்தில் என்னமோ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பொழப்புக்கு அங்கங்கே இப்போ இந்த தஞ்சாவூரில் கடை வச்சுருக்காங்க, 5 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க, 5 மணிக்கு கேட்டு அடைச்சிடுவாங்க. அங்கே மீனவன் வந்து எந்த நேரமும் கடலுக்கு போகிறான், அவன் இருப்பான். அவன் இருந்தாலும் 1 மணிக்கும் போவாங்க, 2 மணிக்கும் போவாங்க, 3 மணிக்கும் போவாங்க, 4 மணி. கொஞ்சம் தொலைவில் போகிறதுனா கொஞ்சம் வெள்ளனுமே போகணும், அது கொஞ்சம் கம்மியாக போகிறதுனா கொஞ்சம் லேட்டாக போகணும், இப்படி ஒரு கணக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நல்லது.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக